0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்மை அடுத்தவர்களுக்காக தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தால் காலம் நம்மை கை கழுவி விடாது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கை அப்படின்ற கட்டடம் உறுதியா நிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு திட்டத்தையும் முழு மனதோட நிறைவேற்ற மன உறுதிய வளர்த்துக்கணும். நம்மளோட செயல், குறிக்கோள் இதெல்லாம் வெற்றி அடையணும்னா முழு மனதோட நம்ம அறிவை பயன்படுத்தி செயல்படணும். அரைகுறை மனதோட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா தோல்வியை தழுவக்கூடிய சூழல் உருவாகலாம். ஒரு பொருளை பார்க்கும் போது முழு மனதோட அதை கவனிச்சு பார்த்தாதான் அந்த பொருளோட அமைப்பை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நமக்கெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி தெரியும். அவர் ஆராய்ச்சியில ஈடுபட்டார் அப்படின்னா பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது. கவனம் முழுவதும் ஆராய்ச்சியில இருக்கும். அப்படி ஒரு கவனம் செலுத்தினதாலதான் மாபெரும் வெற்றி அவரால் அடைய முடிஞ்சது. அந்த ஒரு நிலையை நாமளும் பின்பற்றி வாழ்ந்தா வெற்றி நம்ம கிட்ட வந்து சேரும். எதுலையுமே நமக்கு அலட்சியம் இருக்கவே கூடாது. அலட்சியம் வாழ்க்கையவே கெடுத்துடும். ஒரு செயலை சிறப்பா செய்ய நாம கத்து வச்சிருந்தாதான் அதை சிறப்பா செய்ய முடியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்காம ஏதாவது ஒரு விஷயத்துல முழு மனதோட துணிஞ்சு தைரியத்தோட செயல்படணும். நாம ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு மனசு பேதலிச்சுட்டு இருக்க கூடாது. நம்பிக்கை உணர்வோட நல்லா சிந்திச்சு எதையுமே முடிவெடுக்கணும். அப்போதான் அந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும். அது நமக்கான உயர்வை தேடித்தரும். எந்த ஒரு வேலையை நாம மேற்கொண்ட நபர்களா இருந்தாலும் நம்மளுடைய முழு திறமை வெளிப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். திறமை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்குமே திறமைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பல வகையான திறமைகள். ஒரு சிலருக்கு அதிக அளவுல இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு திறமை குறைந்த அளவுல இருக்கலாம். அதிக அளவில் காணப்படக்கூடிய திறமைகள் வலிமை மிகுந்தவை. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு உதவக்கூடியது. நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்த நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாளும் அதை மெருகேத்தணும். திறமைதான் மூலதனம். நாம விரும்பக்கூடிய வெற்றி மாளிகையை நாம நிர்மாணிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூலதனம் ரொம்பவே அவசியம். ஆக நம்மளோட திறமைகளை வலிமை உள்ளதா மாத்திக்கணும். இந்த விஷயத்துல ஏனோ தானோ அலட்சியமா இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா மாறிடும். வெற்றி பெற வரைக்கும் துணிச்சலோட செயல் இறங்கி செயல்படணும். எதிர்காலத்தை பத்தி திரும்பி பார்க்க கூடாது. முன்வைத்த கால பின் வைக்க கூடாது. வாழ்க்கை பாதையில முன்னேறிக்கிட்டே இருக்கணும். பின்னுக்கு மட்டும் செல்லவே கூடாது. தோல்விகளை பார்த்து ஒரு நாள் கலங்கிடக்கூடாது. கொண்ட லட்சியத்தில் அசையாது உறுதியோடு நிற்க வேண்டும். கழுதையோட முதுகலை கம்பீரமா அமர்றத காட்டிலும் முரட்டு குதிரையோட முதுகலை தூக்கி எறியப்படுறதுலதான் வாழ்க்கையுடைய சாராம்சம் அடங்கி இருக்குது, சுவை அடங்கி இருக்குது. ஆக தடைகளை படிக்கற்களாக மாற்றி முன்னேறி வெற்றியை அடைவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
3: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஊழ், அதிகாரம் 38, குறள் எண் 371. ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள், போக்குழால் தோன்றும் மடி. பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும். இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும். ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும். ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும். உற்சாகத்தோடு செயல்படணும். சோம்பல் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்தக்கூடிய திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? இந்த கதையை நம்ம ஒருவேளை கேள்விப்பட்டதா இருக்கலாம். ஒரு தச்சர் ஒரு முதலாளி கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்தாராம். அவர் சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் ரொம்ப அருமையா நேர்த்தியா செஞ்சு முடிப்பாராம். இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் தன்னுடைய முதலாளியை பார்த்து, ஐயா நான் கிளம்புறேன், என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன், மனைவி மக்களோட இனிமே காலத்தை கழிக்கலான்னு பாக்குறேன், உங்ககிட்ட இவ்வளவு நாள் வேலை செஞ்சதுல நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல, மனநிறைவோட வேலை செஞ்சே கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, இல்ல எனக்கு இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, உங்களை மாதிரி இன்னும் ஒருத்தரை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, அந்த ஒரு வீட்டை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு முதலாளி சொல்றாரு. இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் ஒரு வீட்டு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு அப்படின்னு விரக்தி ஆயிட்டாரு. சரி சொன்னதை செய்வோம் அப்படின்னு ஏனோ தானோன்னு ஒரு வழியா கட்டி முடிச்சு அவர் கையில கொண்டு போய் அந்த வீட்டுடைய சாவியை கொடுக்கறாரு. அப்போ அந்த சாவி அவர் என்ன பண்றாரு, இதை நீங்களே வச்சுக்கோங்க, இத்தனை வருஷமா என் கூட பாடுபட்டதுக்காக, எனக்கு உண்மையா இருந்ததுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்னு அந்த வீட்டோட சாவியவே கொடுக்கறாரு. தச்சர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. சாவியை வாங்கின சந்தோஷம் தானே படணும், ஏன் மனசு உடைஞ்சு போனாரு? இவ்வளவு நாள் வேலையெல்லாம் உற்சாகமா ரொம்ப அருமையா செஞ்சாரு, ஆனா மனசே இல்லாம செஞ்சதால ஏனோ தானோன்னு கட்டி முடிச்சிட்டு சாவியை கொண்டு போய் கொடுத்ததுனால நமக்கு நான் இன்னும் நல்லா கட்டி இருக்கலாமே, இன்னும் தரமான பொருட்களை பயன்படுத்தி இருக்கலாமே, ஏனோ தானோன்னு கட்டி முடிச்சிட்டமே, இப்போ இத நம்ம முதலாளி கிட்ட சொல்லக்கூட முடியாத நிலையில இருக்குமே அப்படின்ற வருத்தத்தோட அந்த சாவியை வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு போனாராம். இந்த கதையும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, உற்சாகம் இருந்தா அதுதான் ஆக்கத்திற்கான இயற்கை நிலை, சோம்பல் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடிய இயற்கை நிலை. உற்சாகத்தோடு செயல்படுவோம். வள்ளுவன் வழியை வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா, அவரை பத்தி நிறைய விஷயங்களை நாம கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இந்த கதை பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய முதுமை காலத்தில் ஒரு நாள் நெஞ்சு வழியால் அவதிப்பட ஆரம்பிச்சாரு. ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படி ஒரு திணறல். உடனே தன்னுடைய மருத்துவருக்கு போன் பண்றாரு. எடுத்து அவரோ, இங்க கிளினிக்ல நிறைய நோயாளிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, நீங்களும் கொஞ்சம் கிளம்பிங்க வந்துடுங்கன்னு சொல்றாரு. உடனே பெர்னார்ட் ஷா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னால படுக்கையை விட்டு எழுந்து நடக்க கூட முடியல, ஒரு காபி கூட போட்டு குடிக்க முடியல, தொடர்ச்சியா ரொம்ப நேரம் நிக்க முடியல, எப்படி வருவேன், அதனால தானே வாங்கன்னு சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவரு, சரி சரி கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வேக வேகமாக எல்லா நோயாளிகளையும் பார்த்துட்டு சொன்ன நேரத்தில் அங்கே இருக்கிறதுக்காக பறந்து வந்தாரு. பாவம், அந்த மருத்துவருடைய வயது என்ன தெரியுமா? பெர்னார்ட் ஷாவை விட வயதானவர். மூச்சு வாங்க படியிடுறாரு. எப்படியோ மேலேறி போய் பெர்னார்ட் ஷாவுடைய அறையில் வந்துட்டாரு. அந்த கதவை திறந்தது தாங்க தாமதம், அந்தோ பரிதாபம், நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஷோபாவில் விழுந்துட்டாரு. வயர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. சூடா ஏதாவது வேணும் அப்படின்னு சைக்கு காட்டாரு. பார்த்ததும் பதறி போய் படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தாரு பெர்னார்ட் ஷா. சமையலறை பக்கம் போனாரு, கடக்கடன்னு காப்பி போட்டாரு, கொண்டு வந்து கொடுத்தாரு. டாக்டரும் மெல்ல மெல்ல அதை குடிக்க குடிக்க பக்கத்திலே நின்று அந்த மருத்துவருடைய நெஞ்ச தடவி கொடுத்துட்டே இருந்தாரு பெர்னார்ட் ஷா. கொஞ்ச நேரம் தான் சரியாயிட்டாரு மருத்துவர், சகஜ நிலைக்கு திரும்பிட்டாரு. பெர்னார்ட் ஷாவுக்கும் இப்போதான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. சகஜ நிலைக்கு திரும்பினதும் அடுத்ததா அவர் என்ன செஞ்சாரு? நிதானமா தன்னோட பைய எடுத்தாரு, ரொம்பவே கூலா பில் புக் எடுத்தாரு. 30 பவுன்ஸ் அப்படின்னு கிறுக்கி பெர்னார்ட் ஷாவோட கையில கொடுத்தாரு. இதுதான் பில். பில்லை பார்த்துட்டு, என்ன டாக்டர், எனக்கு தான் நீங்க எந்த வைத்தியமும் பண்ணலையே, நான் தான் உங்களுக்கு பணிவிட செஞ்சேன், எனக்கே பில்லா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. இல்லைஷா, நான் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தான் இந்த பில்லு. நீங்கள் தொலைபேசியில் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க? படுக்கையிலேருந்து எழுந்து நடக்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போ துள்ளி குதிச்சு எழுந்து வந்தீங்க, காப்பி கூட போட்டு குடிக்க முடியலன்னு சொன்னீங்க, கடகடன்னு காப்பி போட்டீங்க, தொடர்ந்து ரொம்ப நேரமாக நிற்க முடியலன்னு சொன்னீங்க, இப்போ என் பக்கத்தில் அரை மணி நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க, எல்லாமே குணமாயிடுச்சே, அதுக்கு தான் இந்த பில் அப்படின்னு சொன்னாராம். ஷா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்களோட கஷ்டங்களை மட்டும்தான் பாத்தீங்க, அதனால ரொம்பவே அது பெருசா தெரிஞ்சது. என்ன கூப்பிட்டீங்களா, என்னோட கஷ்டத்தையும் பாத்தீங்களா, உங்களோட கஷ்டம் மறந்தே போயிடுச்சு, மறைஞ்சும் போயிடுச்சு, போயே போயிடுச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். கடைசி அந்த டாக்டர் சொன்னது உதாகரமா தெரியக்கூடிய அதே கவலைகள் எல்லாம் பிறரது கவலைகளோடு இணைத்து பார்க்கப்படும் பட்சத்தில் புஷ்வானமா மாறிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடுமோ? நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடும்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு நாள் மூத்த பொண்ணு அம்மாவை வேகமாக கூப்பிடுறா. அம்மா சீக்கிரமாக இங்கே ஓடி வாங்களே, இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் 2 பேர் சண்டை போடுறீங்களா, என்ன தான் உங்கள் பிரச்சனை, என்னை வேலை பார்க்க விடுறீங்களா அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் அழுத்துக்கிட்டு பக்கத்தில் வராங்க. சின்ன பொண்ணு தன்னோட வாயை இருக்க பொத்திக்கிட்டு திறக்கவே இல்லை. அம்மா அவளோட வாயை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறா பெரியவ. ஆனா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதால அம்மா அவளுக்கு கிச்சு காட்டுறாங்க. சிரிக்கிறா, அவளுடைய பல்லு விழுந்துடுச்சு. அந்த பல்லு கொடு அம்மா, கீழே போட்டுறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆ இல்லம்மா, பாட்டி சொன்னாங்க இந்த பல்ல பத்திரமா வச்சிருந்தா இத தேவதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு காசு கொடுக்குமா, அதனால இதை நான் பத்திரமா வைக்க போறேன், தேவதை எனக்கு வந்து காசு கொடுக்கும் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு தன்னுடைய மழலை குரல்ல ரொம்பவே அழகா சொன்னாலாம். அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. சரிப்போ போய் பத்திரமா வை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அன்னைக்கு அதை தன்னுடைய தலையணைக்கு கீழே வச்சுட்டு அந்த சின்ன பொண்ணு தூங்கிட்டா. மறுநாள் காலையிலையும் அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பொண்ணு வேகமாக ஓடி வர்றா. அம்மா நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இங்கே பாருங்கம்மா, தேவதை வந்து எனக்கு காசு வச்சுட்டு போயிருக்கு. நான் சொன்னேன், அதனால தான் நீங்கள் கீழே போடலை, இல்லைன்னா இந்த காசு கிடச்சிருக்காதே அப்படின்னு ஒரு காயினை எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. ஓ அப்படியா, தேவதை வச்சுட்டு போச்சு. அம்மாவுக்கு தெரியும், தேவதை வைக்கும் போது அம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, நான் தான் தூங்கிட்டு இருந்தேல, என்னை எழுப்பியிருக்கலாம்ல தேவதை வரும்போது, நானும் தேவதையை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்றேன் அந்த சின்ன பொண்ணு. அம்மா சொல்றாங்க, உனக்கு காசு வச்ச தேவதை எனக்கு தெரியும், உனக்கு நான் காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. காட்டுங்கம்மா நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஆர்வமாக கேட்கும்போது அந்த பொண்ணோட கண்களை மூடி மெதுவாக அவளோட அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கண்களை திறந்தா அங்கே நிற்கிறது அக்கா. இந்த தேவதை தான் நீ தூங்கும்போது அங்கே காசு வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அக்காவை போய் கட்டி அணைக்கிறான் அந்த சின்ன பொண்ணு. ஆமா நேயர்களே, இந்த கதை ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன நிகழ்வா இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சில நேரங்களில் ஒருத்தருக்காக நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியா மாறிடுது. பணம் கொடுக்கறது ரொம்பவே எளிது, ஆனா ஒருத்தருடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான் உண்மையான அன்பு. அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் தேவதைகள் தேவையே இல்லை. அன்பு கொண்ட மனிதர்களே தேவதைகளா மாறிடுறாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமைக்கு வந்து வந்தாச்சு. ரொம்ப வேகமாகவே நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வர்ற நாட்களை வரவேற்று போகிற நாட்களுக்கு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே பேசிட்டு நம்ம வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம மீனவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, காற்றோட வேகம்லாம் வந்து குறைஞ்சிருச்சு, கடலுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம எல்லா மீனவர்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, காற்றே அடிக்கலையே, அடித்தாத்தானே நாங்கள் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். நம்மளும் அரசு எந்த குறை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவையா நீங்கள் வந்து கடலுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து போக சொல்கிறாங்க. நம்ம ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்த நாட்களில் பாமன் மண்டபம் மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து போயிடுவாங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்னைக்கு 22 ஆகஸ்ட் 2026 காலை நேரம் 7:06 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் இருக்கிற மாதிரி தான், தென்மேற்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 32 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டுருக்கு. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், சாதாரண ஒரு வானிலை தான், எப்போவும் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு வானிலை தான் வந்து இருக்குது. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாசம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனா ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனா இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போறோம். அப்ப வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கச்சதீவுல நம்ம பிடிச்சி தாராளமா சுத்தி வள விடலாம். அப்ப கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க. பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வலை வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்னைக்கு GPSலாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம வர்ற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அங்கே தெரியும்னு சொல்லுவாங்க, எங்கிட்ட தெரியும்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஆளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காவது போய் சேர்ந்துடும்னா அந்த சம்மாட்டி செல்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சிட்டு போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த செல்வஸ்டியான் சொல்கிறார். எனக்கு எரிச்சலா போச்சு. இதனால என்னடா, வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அப்படின்னு. அப்ப நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன பண்ணா, இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இந்த அங்கிட்டு விடுவோம்னு சொன்னா டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சாரு. இங்கிட்ட பிடிச்சி அவர் தானே கானாக்கம்பில் இருக்காரு, ஓட்டியா இருக்காரு. வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த அவர் மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு, வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறத பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டனைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதியாக அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளோட அந்த வங்கிகளில் கணக்குகள், உங்களுக்கு வந்து தெரியும்ல, வங்கி கணக்குகளில் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எத்தனை விதமான கணக்குகள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால், நம்ம இந்த ஏடிஎம்மில் வந்து போய் கேட்கும்போது தெரியும், ஏடிஎம்மில் நம்ம வந்து கார்டு போட்டு பின் போட்டதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து காட்டணும் இல்லையா. அந்த மாதிரி எத்தனை விதமான ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான அக்கௌண்ட் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்தக்கூடியது அந்த சேமிப்பு கணக்குன்னு சொல்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது நம்ம இப்போ எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது, அதில் வந்து கொஞ்சம் வட்டி கூட தருவாங்க. அடுத்ததாக சேலரி அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட சம்பளம் மட்டும் போகிறதுக்காகவே இந்த சேலரி அக்கௌண்ட் வந்து வச்சிட்ருப்பாங்க. இதற்கு வந்து பெருசாக வந்து 0 பேலன்ஸ்லேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். பெருசாக இதுக்கு நம்மளே எதுவும் கட்ட தேவையில்ல, அங்கேருந்து எதுவும் வராது. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் வந்து வட்டி எதுவும் தரமாட்டாங்க. அது வந்து ஃபுல்லாக பிஸ்னஸுக்காக, எவ்வளோ வேணால் நம்ம வந்து காசு போட்டு எவ்வளோ வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உள்ளவங்க வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்டின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரு சேமிப்பு கணக்குகள் மாதிரி வந்து சொல்கிறாங்க. எஃப்டிங்கிறது 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு காசை ஒரு உண்டியலில் போட்டு வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். ஃபிக்ஸ்டாக வந்துருக்கும். அதை முறிவு பண்ணும்போது மொத்தமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு வந்துட்டு வந்து எடுக்க முடியாது. ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு அப்படிலாம் வர முடியாது. அந்த மாதிரி தான் ஆர்டியும். அதே மாதிரி என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இது இருக்குது அப்படின்னா என்ஆர்ஐனாவே உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள். அந்த வெளிநாட்டில் வாழ் இந்தியர்களோட கணக்கு நம்ம ஊர்லேருந்து தான் அது என்ஆர்ஐ அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சி சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. வயதானவங்களுக்கு அதிக வட்டி தரக்கூடிய, அதிக வட்டி முதிர்வு தரக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் இந்த இது. அது மட்டும் இல்லாமல் டெமெட் அப்படின்னு இன்னொரு அக்கௌண்ட் வந்திருக்கு. இது ஒரு அக்கௌண்ட் என்னதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸு ஃபண்ட்ஸ் இந்த மாதிரினா, அது ஒரு பத்திரம்னா வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரியான காசு வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயன்படுத்துறது. இது இவ்வளோத்தையும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வங்கிகளில் ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஏடிஎம்ல நம்ம காசு எடுக்கும்போது நான்காவது முறைக்கு மேலே வந்து காசு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மாதத்துக்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்து 15 ரூபாய் வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இது எந்த அக்கௌண்ட்டுக்கு செல்லும் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு நம்ம போனோம்னாலே ஏடிஎம்ல கிளிக் பண்ணோம்லையா, சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேமிப்பு கணக்கு, அதுக்கு மட்டும்தான் அந்த 15 ரூபா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவ்வளோ அக்கௌண்ட் சொன்னேன், இது எதுக்குமே அந்த காசு வந்து பிடிக்கப்படாது. அது ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 4 முறைக்கு மேலே ஏடிஎம்மில் போய் காலை போட்டு காசு எடுக்கிறோம் அப்படின்னா 4வது தடவைக்கு மேலே எடுக்க காசு வந்து பிடிப்பாங்க 15 ரூபாய். மற்றபடி நம்ம ஃபோனில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு எந்த காசும் வந்து கிடையாது. இது ஏடிஎம்மில் போயிட்டு நம்ம 4வது முறைக்கு எடுத்தோம் அப்படின்னா 15 ரூபாய் பிடிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து டும் டும் டும் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் வந்திருக்கு. எல்லார் கையிலையும் வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஏதோ ஒன்றுக்கு நமக்கு வந்து மொபைல் வந்து தேவைப்படுது. அதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு சிம் இருக்கும் வந்திருக்கும். அந்த சிம் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து சொல்கிறாங்க. அந்த சிம்முக்கான அர்த்தம் எப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள பற்றின தகவல்கள் அடங்கிய ஒரு மாடியூல் தான் அந்த சிம். இப்போ இந்த சிம்முக்கு வந்து ஒரு ஒரு விதிமுறை வந்திருக்கு, ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. 9 சிம்மு தான் ஒருத்தவங்களோட ஆதாரை வச்சு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அந்த மாதிரியா பண்ணுறோம். நம்ம எவ்வளோ சிம் வந்து வாங்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஆள் பேர்லேயும் அவ்வளோ சிம் வந்திருக்கு. 9 வந்து அதிகபட்ச உச்ச வரம்பு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அவ்வளோனா வாங்கக்கூடாது, நமக்கு எதுக்கு அவ்வளோ சிம்? ஒரு சிம்மு வாங்குவோம், தேவைப்படும். இன்னொரு சிம்மை யாருக்காச்சும் வாங்கி கொடுப்போம், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவைப்படும். இல்லை இன்னொரு சிம்மை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த ஃபோனோட காணாமல் போயிட்டுருக்கோம், இல்லை அந்த நம்பர் வேணாம்னு சொல்லிட்டு செகண்ட் சிம் வந்து வச்சுட்ருப்போம். ஒரு 3 இல்லைனா 4 அது வரைக்கும் போதும், அதுக்கு மேலே சிம் அது வாங்காதீங்க, வாங்குறதே வந்து வேண்டாம் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 சிம்முக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சிம்மை வந்து அந்த சிம் வச்சுருக்க ஏஜென்சி அவங்களே வந்து கட் பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. உங்களால் 9 சிம்முக்கு மேலே வாங்க முடியாது இனிமேல், அதை வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் நீங்கள் வந்து 9 சிம்முக்கு மேலே வந்து வாங்கக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயாச்சும் இப்படி நீங்கள் இந்த அசாம் ஜம்மு காஷ்மீர் பக்கம் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அது அந்த எல்லைகளை வந்து பங்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஊரில் ஒரு ஆதாரம் வச்சு 6 சிம் கார்டுக்கு மேலே வாங்கவே முடியாது. ஒரு ஒரு சிம் கார்டுக்கு ஒரு ஆதாருக்கு 6 சிம் கார்டு மட்டும்தான் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சிம்களை வாங்குறத குறைச்சிக்குங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ராகவேந்திரா ஹரிணி அவங்க குரலில், நாமத்துக்குமார் எழுதிய, ஹரி ஜெயராஜ் அவங்க இசையில் ஒரு சூப்பரான ஒரு பாடல். கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான வெளி நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வெளி நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 12,150 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,850 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,593 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 1,18,800 ரூபாய். மீண்டும் வந்து தங்கம் வந்து அப்படியே ஏறும் போகிறதுக்கு வந்து போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தோட விலை அப்படிங்கிறது அப்படியே கிராஃபில் மேலே போயிட்டே இருக்குது. ஒரு முந்தானத்தை பார்க்கும்போது 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் இருந்துச்சு, நேற்று 16,000 போச்சு, இப்போ 18,800 அப்படின்னு வந்து போய் நிற்கிது. இன்னும் எங்கெங்கே போகணுமோ, இன்னும் என்னென்னா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசலோட விலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது பால். என்ன அந்த பாலுக்கு என்னாச்சு, பால் பிரச்சனை எங்கேயுமே கேட்டுட்டுருக்கு. நம்ம அந்த பாமில் காலையில் எழுந்திரிச்ச முன்னாடி கேட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா, பால் வந்து வருமா வராதானே தெரியல, இப்போ என்ன ஆகப்போகுதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இது நம்ம அரசு வழங்கக்கூடிய ஆவின் பாலுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அது எதுக்காக என்ன அப்படிங்கிறதுனா, அது பெரிய பின்னாடி போய்கிட்டே இருக்கும் அந்த கதைகள். இப்போ ஒரு 24ஆம் தேதி நம்ம இந்த பால்கள் வந்து விற்பனை பண்ணுறவங்க வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பால் கிடைக்கிறது கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம அரசு வந்து எல்லாம் சரி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பால் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததாக பூவெல்லாம் கெட்டுப்பார் திரைப்படத்துலேருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விளையாட்டு தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இன்றைக்கி ஹாக்கி உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியாவை வந்து அரையிறுதிக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு போட்டி இன்றைக்கி வந்து நெதர்லாந்து அணிகளும் வந்து விளையாடுறாங்க. ஹாக்கியில் நெதர்லாந்து அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டீம். நமக்கு வந்து இந்த கிரிக்கெட்டில் வந்து பெருசாக வந்து தெரியாது, இப்போ தான் வளர்ந்துட்டு வர ஒரு டீமாக வந்திருக்காங்க. ஃபுட்பால்லேயும் பெருசாக வந்து அவங்களை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் ஹாக்கி அப்படின்னா நெதர்லாந்து வந்து டாப் 1-2 இருக்க எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு அணியாக வந்திருக்காங்க. அவங்களோட மோதனும் அதான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அரையிறுதிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக உலக பேட்மிண்டன் போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த காயத்ரி மற்றும் த்ரிஷா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரையிறுதி சுற்றுக்கு வந்து முன்னேறி போயிருக்காங்க. உலக பேட்மிண்டன் போட்டியில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அங்கங்கே நிறைய போட்டிகளாக நம்ம இந்திய வீரர்கள் வந்து அங்கங்கே ஜெயிச்சிட்டே வந்திருக்காங்க. அடுத்து உலக மல்யுத்தம் அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடந்துச்சு. இந்த உலக மல்யுத்த போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த காஜல் அவங்க தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இந்த போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு வயசில் நம்ம வந்து ஒரு 20 வயசாக இருந்தாலும் சரி, 25-30 வயசுலேயும் நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 20 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம இந்தியாவுக்காக போய் தங்கம் வந்து வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுதானே ஒரு வளர்ச்சியாக வந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவங்களும் வளரட்டும், நம்ம இந்தியாவுக்காகவும் நிறைய பெருமைகள் வந்து சேர்த்து தரட்டும். இந்த மாதிரி நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி இருக்க போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணி நைஸாக போய் குடத்த தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வெறுங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கடத்திரலாம் வரும். மஞ்சக்கடத்திரலாம் வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சா மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றியே அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கடத்திரலாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அங்கே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவோம், வாங்க கடை குளிக்க போகணும், வலை கழிக்க கூட்டிகிட்டு போவாங்க. வள்ளத்துக்கு டீசல் வெள்ளம் வந்துடும். அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளுங்க வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம். பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்டே இருந்தது அந்த டீசல் பழுக்கு, அதை எடுத்துகிட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3 மணி 4 மணி நேரம் ஆக்கிரும். வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள பையன் நடந்து பேசி விளையாண்டு. இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் முனை இருக்குல்ல, விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே, அங்கே இருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
2: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கூறினார். கடந்த 10 இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவிக அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதை போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும் ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவிக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
5: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. சோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதுல டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குமோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பாக்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பாக்கையில மட்டும் மங்கல் ஆயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பாக்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் ஏற்கனவே வந்து சில பல நாட்கள் வந்து சொல்லிட்டு இருக்கதா கிரிக்கெட் அணி அப்படிங்கிறத வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அணி வந்து தேடலுக்காக ஒரு நிறைய வீரர்களை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது உங்களோட டீம் யாராச்சும் வந்து இருக்கீங்க நல்லா வந்து விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட ராமநாதபுரத்தில் 2வது டிவிஷன் லீக் போட்டிகள் அப்படின்ற ஒரு லீக் போட்டிகள் வந்து நடக்கவே இருக்கு. இதில் உங்களோட டீமோட நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு அணியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஜெயிக்கவும் செய்யலாம். அதன் மூலமாக உங்களோட நண்பர்கள் இல்லை நீங்களே நல்லா விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட ராமநாதபுரம் டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்ட கிரிக்கெட் சங்கம். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் நல்லா கிரிக்கெட் விளையாண்டு நம்மளும் ஒரு அப்படியே வந்து அடுத்தடுத்து லீக்னா வந்து போகணும், அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து முன்னேறி போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உள்ளூருக்குள்ளேயே நம்ம கிரவுண்ட்லேயே வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கிரவுண்டில் வந்து விளையாண்டு உங்களோட திறமையை காட்டுங்க, முயற்சி பண்ணுங்க, பெரிய இடத்துக்கு வந்து போகிறதுக்கான வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டீம் அது பற்றின எல்லா தகவலை வச்சுட்டு நுழைவு படியும் வந்து வாங்கணும். அதேமாதிரி நுழைவு கட்டுறதோட வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின தகவல் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 8144-08-9542 இந்த எனக்கு கால் பண்ணி தெரிவிக்கலாம். 8144-08-9542 இந்த எண்ணுக்கு நம்ம வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இதை பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா விளையாடுங்க, சிறப்பாக விளையாடுங்க, உங்களோட திறமையும் மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி விளையாடுங்க. இப்படுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. இதோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இது இந்த நிறைவு பகுதி நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் கிடையாது, இந்த வாரத்துக்கான நிறைவு நாளும் தான் நம்ம சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான ஒரு வாரம் வந்து போயாச்சு, கடந்து வந்தாச்சு. அதுவும் இந்த போன வாரம் நல்லா தான் இருந்து போயிருக்கும். நிறைய பேர் டூர் போயிட்டு நல்ல ஒரு ஜாலியான ஒரு டூரை என்ஜாய் பண்ணி நல்லா ரசித்து நிறைய பேர் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்காங்க. கேட்கும் போதுனா நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக வந்து போகும்போது, அதுவும் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்து ஒரு வேனில் வந்து போகும்போது நிறைய ஊர்களுக்கு வந்து போயிட்டு வரதுங்கிறது நல்லா இருந்துச்சு. கேட்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு வருஷமாச்சு யாருக்கையாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து போயிடலாம், இன்னே தத்தெடுத்துட்டீங்கடாச்சும் ஒரு ஒரு வாரம் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு கேட்கறதா தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து போல இடமா இருக்கட்டும் சரி, அவங்க பண்ணுற அந்த சில பல விஷயங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே பண்ண முடியாத பார்க்க முடியாத நிறைய விஷயத்த நம்ம போய் சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு வரல. இந்த மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக எல்லாரும் போயிட்டு வந்துருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நாளையிலேருந்து நம்ம ஊரில் கடலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியான ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தொழில், நம்ம வாழ்க்கை, நம்ம ஊர் அப்படின்னு வந்து வாழ வேண்டியதான். இருந்தாலும் இந்த வாரம் சிறப்பான வாரம் நிறைய பேருக்கு வந்து போயிருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை இருக்கும், அதிலே போய் கலந்துங்க. அந்த விடுமுறை நாட்களுக்கு அப்படியே ஒரு வாழ்க்கை சொல்லிவிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டலையினா கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை திங்கக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சியூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னி பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சினையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கு ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். தகுதி வாய்ந்த ஆசிரியர்களிடமிருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உச்சநீதிமன்றத்தில் நீண்ட காலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்டு ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி தாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடைக்கலம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
2: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
3: பாட்டி உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட்டு போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் அண்ட் தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான சனிக்கிழமை காலை வணக்கங்கள். நான் வாழ்க்கையில் நான் வந்து தனியாக உட்காந்துருக்கேன். உட்கார்ந்துருக்கும்போது அந்த வாழ்க்கையில் அந்த துன்பம் வந்து நம்மளை வந்து போயாமல் வந்து வந்து பார்த்துட்டு போகுது. அப்படி பார்த்துக்கிட்டு போகும்போது நம்ம அந்த துன்பத்திட்ட என்ன கேட்போம், துன்பமே நாங்களே என்னையே யாருக்கும் பிடிக்கலை, ஏன் வந்து என்னைய வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த துன்பம் வந்து ஒரு அழகான வார்த்தை சொல்லிச்சு பாருங்கள். என்ன சொல்லிச்சுன்னா, அதாவது நான் வரும்போது முகம் சுளிக்காமல் என்னைய பேஸ் பண்ணுற பார்த்தியா, என்னைய பேஸ் பண்ணி உன்னுடைய தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னைய சமாளிக்கிற பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த துன்பம் சொல்லித்தான். அதனால் நம்ம எவ்வளவு தான் வாழ்க்கையில் துன்பத்தோடு இருந்தாலும் அதை வந்து பேஸ் பண்ணி நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அப்படின்னு நம்ம வந்து சாதிக்கிறதுக்குத்தான் முன் வரணும். ஒரு அந்த துன்பத்தை கண்டு நம்ம என்றைக்குமே துவண்டு விடாமல் அதை தூக்கி தள்ளி போட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி உங்களுக்கு சனிக்கிழமையினால் ஒரு அழகான பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன பாடல், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த தங்கமான வாழ்த்தில் சொல்லலாம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலையும் கேட்கலாம், இந்த பாடலையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தலைவி உந்தன் கண் பார்க்கும் பொழுது தலைப்புச் செய்தி கண்டாகி, தலைப்பை செய்தி புரியாமல் தவித்தேன் தலைப்பை கையில் தந்தாயே, இப்படிங்கிற ஒரு அழகான பாடல். இந்த பாட்டுக்கு அடுத்த வரிகை போட்டால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இதையும் கண்டுபிடிச்சிருவீங்க, ஏன்னா நம்ம மக்கள்கள் உள்ள ப்ரில்லியண்டான மக்கள் இல்லையா. காலையிலே வாய் உலருது. காரணம் என்னென்னா, முளக்கட்டில் கொஞ்சம் முழித்தேன், அதனால் கொஞ்சம் வாய் கொஞ்சம் கோளாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று அப்படியே உங்கள் அப்படியே ப்ரெஷர் பார்க்க போனேன், போயிட்டு அப்படியே வந்துட்டேன் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் ராமநாதபுரத்தில் இருந்து சகோதரி அசினா எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு, கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அலெக்ஸ் பாண்டியனுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க மக தௌபிக் சுல்தானா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தௌபிக் சுல்தானா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, என்னை அறிந்தால். அந்த படத்திலிருந்து அடுத்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம் மக்களே.
2: பிறந்தநாள் காணும் எனது அன்பு மருமகள் தௌபிக் சுல்தானாவிற்கு பிறந்தநாள். இந்நன்னாளில் பெற்றோர்கள் பெருமையுடன் வாழ்த்த, உறவினர்கள் உள்ளத்தால் வாழ்த்த, நண்பர்கள் நலமுடன் வாழ்த்த, நீ பிறந்த இந்நாளில் அன்புடன் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரர் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களின் சார்பாகவும், எனது சார்பாகவும் தௌபிக் சுல்தானாவிற்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து மாமா டிரைவர் அன்வர். ரிக்ஷா மாமா படத்திலிருந்து அன்னை கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன் ராகம், அன்ன சென்று வாசமெல்லாம் நீ சிரிச்சா வீசும். நல்ல இந்த பாட்டு போடுங்க, நன்றி வணக்கம்.
1: நன்றி. என்ன ரிக்ஷா மாமா படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் எஸ்பி சார் அவங்க குரலில் கேட்டிருக்காங்க. ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர் அண்ணா சுல்தானா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எனது சார் வாங்க அண்ணன் சார் வாங்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு வணக்கம்.
3: வணக்கம். தங்கமான தங்கம் அண்ணனுக்கு இனிய காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
3: கடலாடி வட்டம் சவரியாவட்டத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன். என்னுடைய ராணுவ நண்பர், நாளைக்கு அவருக்கு திருமணம். அன்புராஜா.
1: அன்புராஜா.
3: அன்புராஜா சதரியா சமுத்திரம் இவர்களுக்கு ஒரு வாழ்த்து, திருமண வாழ்த்து. நாளைய இது நாளைக்கு திருமணம் நடக்க போகுது, ஒரு 10 மணியே போல. விருமாண்டி படத்துல இருந்து உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒண்ணும் இல்லை, இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்வோம்.
1: அப்படியே பேர்களை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லுங்க.
3: அன்புராஜா அவர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள்.
1: நன்றி அண்ணா.
3: நன்றி அண்ணா.
1: நன்றி. கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து அவங்க ராணுவ நண்பர் அன்புராஜா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராபர்ட்னு எனது சார்பாகவும் அவங்க சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்கள் பெருமக்கள் சார்பாகவும் அன்புராஜா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கு ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்க இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சுவோம். அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. ஆனால் எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறனும் மீனும் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிருவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கும். மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரையை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை வள விட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் அடித்து ஓடியாரோ 3 ஏறி நல்லா படுத்து உறங்குற நான் காணாமல் ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோ பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறி நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறி 3 ஏறி எங்கே பார்த்தாலும் வலை ஒரு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலை விட்றான், விட்றான் வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 1-2 மணி தேரத்துக்குல வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல் ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச 2-3 மடங்கு இருக்கும். 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்சம் நேரம் தான் இப்படி இப்படி கூறல். அதை ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும். மறுபடியும் பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அவ்வளோ 5 டன் வள்ள லோடு. அவளை மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான். ஏய் ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான் தானே. ஜிமுக்கு சிக்கான்,
4: ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான்,
4: ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
4: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
4: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 30 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க ஜோஸ்வின் சகானா இவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு அவங்க அம்மா ரோஸ்மேரி அவங்களுக்கு 52வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். ரோஸ்மேரி அவங்களுக்கு ஜோஸ்வின் சகானா அவங்க சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஆட்டோகிராப் அந்த படத்தில் இருந்து. உண்மையிலே இந்த பாட்டை வந்து நம்ம கேட்டோம்னாவே நம்மளுக்காகவே ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நான் ராஜீவ் பேசுறேன்.
1: ஆ ராஜீவ், நான் நலமாக இருக்கின்றீங்களா?
2: உங்களுக்கு
1: ஒரு வாழ்த்துக்கள். இடம் இருந்தால் கொடுத்து விடுவோம் அண்ணா. நன்றி அண்ணா, நன்றி. ராஜீவ் அண்ணா தான் பேசுகிறாங்க, கண்டுபிடிச்சிருந்தாங்க. நிறையா எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவங்க பாடல் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். இது தங்கமான வாழ்த்தில் பாடல் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. எல்லாருக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்குறக்க அத்தனை நேர்கள் சார்பாகவும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
3: கடல் ஓசையின் நிகழ்ச்சி நடத்தும் எங்கள் தங்கமான அண்ணன் தங்கத்துக்கு காலை வணக்கம். இன்று பிறந்தநாளுக்கான அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். எங்களுக்கு உயிரே திரைப்படத்திலிருந்து என்னுயிரே என்னுயிரே சாங் ஒளிபரப்பவும், நன்றி. ஹைதராபாத்லேருந்து
2: செந்தில் அவங்க தான் பேசி அனுப்பியிருக்காங்க. ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, உயிரே படத்திலிருந்து. என் கண்கள் தாண்டி போகாதே என் ஆறு உயிரே என் ஓர் உயிரேன்னு ஒரு சூப்பர் பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் தௌகி சுல்தான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனது சார்பாகவும் எஃப்எம் சார்பாகவும் மற்றும் குடும்பத்தினர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். பாட்டு சிரிக்கிற சீனி கேட்டி செல்ல குட்டி வா என்ற பாடலு மாதிரி கேட்கிறேன். என்ன ஜாகிர்
2: என்ன வியாபாரி ஜாகிர் அவங்க தான் தௌபிக் சுல்தானாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. விஷ்ணு விஷால் நடித்த படத்திலிருந்து சூப்பர் பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்களை நிறைய அநேகர்கள் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்க, கால் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமலியக்கா அவங்க வந்திருக்காங்க. பதில சொல்லுங்கள், பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன், உங்கள் தங்கம். இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா,
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான சனிக்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வாகனங்கள்ல பயணம் செஞ்சிருப்போம், பல ஊர்களுக்கும் போயிருப்போம். ஆனா ரயில் பயணங்கிறது வெறும் பயணம் கிடையாது இல்லையா? அது நம்ம மனசை அப்படியே அமைதியா வச்சுக்கிற ஒரு அலாதி சந்தோஷம்னே சொல்லலாம். ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின் நுழையும் போதே கேட்குற அந்த தண்டவாள உரசலும் தூரத்துல இருந்து வர்ற விசில் சத்தமும் ஒருவித சிலிர்ப்பை தரும். ரிசர்வ் பண்ணி சீட்ல உட்கார்ந்த உடனே டீ காபி அப்படின்னு கூவிக்கிட்டே வர்ற சத்தம் ஆரம்பிக்கும். பாக்கெட்ல இருந்து நம்ம சில்லறை எண்ணி கொடுக்கற அந்த அழகும் அந்த டீயை சுட சுட வாங்குற சுகமே தனி. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம பெருசா தேடுறது அந்த ஜன்னலோர சீட்டை தான். ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்கும் போது அந்த ஜன்னலோர காத்து நம்ம முகத்தை தடவி கொடுத்த மாதிரியும் ரெண்டு பக்கமும் ட்ரெயின் போகும்போது மரங்கள் எல்லாமே பின்னாடி ஓடுற மாதிரியும் இருக்கும். இதையெல்லாம் நம்மளும் ரசிச்சுட்டு எத்தனையோ மணி நேரம் அசராம உட்கார்ந்துருக்கலாம். எந்தவித கவலையும் இல்லாம நம்ம ஜாலியா கடக்கலாம். ட்ரெயில் பயணம் நமக்கு கத்து தர்றது என்னன்னா, எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் பக்கத்துல உள்ளவங்களோட ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு உறவு முறையை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்க கூட நம்ம அறிமுகமே இல்லாமல் பேசுவோம். ஊர் தெரியாது, பேரும் தெரியாது, ஆனால் எங்கேயோ ஆரம்பித்த பேச்சு சமையல் குறிப்பு சொல்கிறதுல ஆரம்பித்து சொந்த கதை வர நீண்டுக்கிட்டே போகும்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற ஒரு துண்டு ஸ்நாக்ஸில் இருக்கிற பாசம் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது. சில சமயம் நம்ம இறங்குறதுக்குள்ளே நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறிடுவாங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணுறது இன்னுமே அழகு. தூரத்தில் மினுமினுக்கிற தெருவிளக்குகளும் சரி, நம்ம மேலே ஜில்லுன்னு அடிக்கிற காற்று, ட்ரெயின் விடுற சத்தம், இது எல்லாமே கேட்கும்போது ஒரு தாளாட்டு மாதிரி மனசு லேஸாகி தூங்க ஆரம்பிச்சிருவோம். காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தா தான் தெரியும் சுத்தமாக மாறி ஊரும் புதுசு, ஆட்களும் புதுசு, மக்களும் நம்மளை வரவேற்பாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம பேச போறது ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலா தலமா இருக்கிறதால ராமேஸ்வரத்துல இருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ட்ரெயின் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. தங்கச்சி மடத்துல உலக நன்மை வேண்டி ராமேஸ்வரத்தில் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் ஏகாந்த ராமர் கோயிலில் எதிரே அமைஞ்சுள்ள ருண விமோசன தீர்த்தத்தில் மகா தீர்த்த பூஜை நடைபெற்றிருக்கு. இது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா, உலக நன்மை வேண்டியும் நமது முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த புனித தீர்த்தங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நேற்று வந்து இந்த பூஜை வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரிய மகிழ்ச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யற, என் பிள்ளைய சின்ன திருசா இருக்கும் போது நாங்க குந்துகால போய் இருப்போம். குந்துகால இருந்தா ரால் வலை போட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சுட்டு இங்க வருவோம். அந்த ராலை செமத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போவோம். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கி வச்சுட்டு காட்டூத்தில் போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே குந்தாலில் இன்னொரு இடம் இருக்குது, தண்ணியில் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழித்து தன்ஸ்கோடி போகிறோம். தன்ஸ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புற ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடி சூட வலை வறுக்கும்னால அதை விரிச்சு காய போட்டுட்டு மறுபடி சூட தட்ட போகும். இப்படி எங்க வாழ்க்கை பச்சைப்பட்டியில ஓடுச்சு. இங்க எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாண்டியம்பட்டினம் இருக்கா, வீரவாண்டியம்பட்டினம் போய் அங்க 6 மாசம் இருக்கும். அங்க பார்த்து நான் அடிக்கிற அலையில அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடும் அந்த பாடுபட்டுதான் பிள்ளைய கரைய வரும். அங்க 6 மாசம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்க வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்க 3 மாசம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் கலை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய செகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, செகதாவட்டணம் போவேன். என் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு செகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாசம். காரங்கட்ட எல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புல தலையிலையும் போட்டு கொண்டு வரணும், ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்க பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவுல ஒரு உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 45
1: மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், ஆர்ஆர் பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:15 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் என்னதான் ஒரு சுற்றுலா தலமா இருந்தாலுமே ராமேஸ்வரத்திலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ட்ரெயின் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ஊர் என்னதான் சுற்றுலா தலமாக இருந்தாலும் பஸ் மாதிரியோ இல்லை ட்ரெயின் மாதிரியோ தான் வர வேண்டிய சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கும்னு சொல்லலாம். சில பேருக்கு ட்ரெயின் நேரடியாக கிடைச்சிரும், சில பேருக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பஸ்ஸு காரு மாறி மாறி தான் வர்ற மாதிரி இருக்கும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே டிராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ரொம்ப சௌகரியமான விஷயம். ஏன்னா வயதானவங்களுக்கு இடுப்பு வலி கால் வலின்னு வயசான காலத்தில் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ரொம்பவே பலவீனம் அடைஞ்சு பஸ்ல ஏறவோ இறங்கவோ கூட்ட நெரிசல்கள்ல பெரும் கஷ்டத்தை தரும். அதே மாதிரிதான் மாற்றுத்திறனாளிகளுக்குமே. ஆனா ரயில் பயணம் அப்படி இல்லை, ரொம்ப பாதுகாப்பு தருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்புற புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, தேவக்கோட்டை, காரக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், சென்னை, எக்மூர் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டங்களுக்கும், அடுத்ததா சென்னையை தாண்டி ஆந்திர பிரதேசத்தில் கடலோட நகரங்கள் வழியாகவும் போகுது. லாஸ்டா ஒடிசா மாநிலத்தில் நுழைஞ்சு பிரம்மபூர், குர்தா ரோடு வழியா புவனேஸ்வர் வந்தடையுதுன்னு சொல்லலாம். இந்த புவனேஸ்வர் ட்ரெயின் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போகுது, அதுவும் காலையில் 9:45 கிளம்புது, ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்புது அப்படிங்கறத சொல்லிட்டு. அடுத்ததா லாவணி அக்காவுமே களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்கன்னு கேட்கலாம்.
5: தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் வெளியே வந்து போறாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எந்த மாதிரியான ஊர்களுக்கு நம்ம ஊர்ல இருந்து ட்ரெயின் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
6: என்ன பொறுத்தவரை கோயம்புத்தூர், நாமக்கல் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து காலேஜஸ் நிறைய அதிகமா இருக்கு, அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ட்ரெயின் விட்டா கொஞ்சம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2-3 மாறி போறதுக்கு அவங்க இங்கிருந்து டைரக்டா போறதுக்கு அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
5: நீங்க பாசம் அங்க பஸ்ல போன அனுபவம் இருக்கா அந்த பக்கம்?
6: என் தம்பி நாமக்கல்ல படிக்கிறான், அவனை காலேஜ் விடுறதுக்காக நாங்க போயிருக்கோம். அப்ப வந்து ஒரு 3 மாறி போகணும் அவன் காலேஜுக்கு, அப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்ப யோசிச்சிருக்கோம் நம்ம ஊர்ல இருந்து டைரக்டா நாமக்கலுக்கு ட்ரெயின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன்.
5: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடலன்னு சொல்லுங்க, பிடிச்ச பாடலா?
6: அண்ணா எனக்கு பிடிச்ச பாடல் வந்து நெற்றிக்கண் படத்துல இருந்து சுடரி சாங் போடுங்க.
5: நன்றி
6: நன்றி அண்ணா.
4: நம்ம லாவணி அக்கா சொன்ன மாதிரியே நம்ம ஊர் என்னதான் சுற்றுலா தலமாக இருந்தாலுமே கோயம்புத்தூர், நாமக்கல் இந்த ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் இல்லை. பொதுவாகவே நம்ம ஊரில் இருந்து காலேஜில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க உள்ளூரில் காலேஜுகளையே ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளேயே படிச்சுக்குவாங்க. கொஞ்சம் மார்க் எடுத்தவங்களோ இல்ல வெளியூர்ல போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் தான் மோஸ்ட்லி போவாங்க. அந்த மாதிரி ஊர்களுக்கு வாரத்துல ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. ஆனா வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாளா இந்த மாதிரி ட்ரெயின்கள்லாம் இருந்தா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். என் தம்பி நாமக்கல்ல தான் படிக்கிறாப்புல, அவர்களை வந்து பஸ்ல போய் தான் நானுமே போய் விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களோட தகவலையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு லாவண்யா சிஸ்டர் கேட்ட பாட்டுமே வருது. நெற்றிக்கண் படத்திலிருந்து கார்த்திக் நேதா அவங்களோட வரிகளையும், மஜ்னு படத்திலிருந்து கவிஞர் வைரமுத்து அவங்களோட வரிகளையும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:30 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ராமேஸ்வரம் என்னதான் சுற்றுலா தலமா இருந்தாலுமே ராமேஸ்வரத்துல இருந்து எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின்ல போறதுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பயணம் அப்படிங்கிறதே நம்ம மனசுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தை கொடுக்குற விஷயம்தான். அது சுற்றுலாவோ ஆன்மீக தலமோ இல்லை ஏதாவது வேலை விஷயமோ எதா இருந்தாலுமே பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தை வர ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தர்றதுதான் இந்த பயணம். அதுலயும் ரயில்ல போறது பஸ் கார்ல போறதை விட ரொம்ப சௌகரியமானது பாதுகாப்பானது சுவாரஸ்யமானதும் கூட. ரயில்ல ஏறினதுமே நம்ம புக் பண்ணி வச்சிருக்கிற சீட்ல போய் உட்காந்து அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் சித்தாரூர்ல இருந்து தௌஃபிக் ரஹ்மா பேசுறேன்.
2: சொல்லுங்கண்ணா. நம்ம ஊர் சொல்லுங்க.
3: நீங்க சொல்லுங்க. இது ராமேஸ்வரம் இருந்து நீங்க வந்து ட்ரெயினை பத்தி கேக்குறீங்க.
2: ஆமாண்ணா, நம்ம ஊர்ல இருந்து எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் இருந்தா நல்லா இருக்கும்? சில ஊர்களுக்கு ட்ரெயின் இல்லாம இருக்குல்ல.
3: ராமநாதபுரத்துல இருந்து நம்ம நாகூருக்கு நிறைய பேர் போவாங்க யாத்திரை போறாங்கல்ல.
2: கண்டிப்பாண்ணா.
3: அது வந்து நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் தான் நம்ம இங்க இருந்து போற ட்ரெயின். தஞ்சாவூர் வரைக்கும் போவோம், நாகூர் போவோம், நாகூர் போகாது. அதுக்கு இருந்தா வசதியா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம நாங்க வந்து எங்க சொந்தக்கார ஊர் வந்து பாண்டிச்சேரியில இருக்காங்க. அதே இங்க இருந்து நம்ம ராமேஸ்வரத்துல ட்ரெயின் ஏறினாலும் கடலூர் வரைக்கும் போக முடியும். அங்கிருந்து பஸ்ல போக வேண்டியா இருக்கு.
2: கண்டிப்பா
3: அது இருந்துச்சுன்னா வசதியா இருக்கும்.
2: நாகூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் ட்ரெயின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சரி, நீங்க இந்த நாகூருக்கு பாண்டிச்சேரிக்கு போகும்போதுலாம் நீங்க பஸ்ல போவீங்களா இல்ல ட்ரெயின் மாறி மாறி போவீங்களா?
3: நான் வந்து பஸ்ல போறது, ஏன்னா இங்க இருந்து பஸ் டேட்டா இருக்கனால பஸ்ல போயிடுறோம்.
2: ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸுக்கு காசு கூட தான. ஆனா டைம் எப்படி?
3: டைமிங் வந்து ட்ரெயினை விட கம்மி தான். இங்க இருந்து உதாரணத்துக்கு இந்த நாகூர் போனோம்னா 5 மணி நேரம் தான் பஸ் ட்ரெயின். இதே இந்த ட்ரெயின் போனோம்னா இங்க இருந்து நம்ம திருச்சி போய் திருச்சியில இருந்து தஞ்சாவூர், இது தஞ்சாவூர் வந்து மாறி போனோம்.
2: ஓகேண்ணா.
3: அப்ப உங்களுக்கு வந்து காசு கம்மியா இருந்தாலும் நேரம் அதிகமா இருக்கு.
2: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, உங்க கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து இனந்த கைகள்.
2: ஓகேண்ணா.
3: பாட்டு வந்து அந்தி நேர தென்றல் காத்து. அந்த ட்ரெயின்
2: போட்டுலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.
3: வணக்கம். உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா, தேங்க்யூண்ணா.
3: ஓகேண்ணா.
2: நம்ம தௌஃபிக் அண்ணா சொன்ன மாதிரி நாகூருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் கிடையாது, இடையில இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே ரொம்ப பேர் போவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரிக்குமே ட்ரெயின் கிடையாது அப்படிங்கிறத தகவலாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ட்ரெயினில் ஏறினதுமே நம்ம புது புக் பண்ணி வச்சிருக்கிற சீட்டில் உட்காந்து நம்மளோட பொருட்களை எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுட்டா அந்த இடம் நமக்கு சொந்த மாதிரி ஆகிடும். ட்ரெயினில் நம்ம சீட்டுக்கு இடையில சின்னதாக ஒரு கேப் கிடைச்சாலும் அதில் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதும் அந்த நேரத்தில் நம்மளும் சரி பெரியவங்களும் சரி நம்ம ஹாப்பியாக நம்மளே அது ட்ரெயினுங்கிறத மறந்து வீடு மாதிரி நினச்சி குதூகலிக்கிறது தனி அனுபவம்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரம் முழுக்க போகுது. காலையில் 5:40 மறுபடி 11:30 ஈவினிங் பாத்தீங்கன்னா 6:20 நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து போகுது. எந்த ட்ரெயினுமே போகணும்னா நம்ம மதுரையை தொட்டு தான் போகணும். இந்த ட்ரெயின் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இன்னைக்கு நம்மள ரொம்ப பேருக்கு ட்ரெயின் எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த டைம்ல போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:43 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊர் என்னதான் சுற்றுலாத்தலமா இருந்தாலுமே நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து இந்த ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்னங்கண்ணா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: குந்துவல்ல இருந்து குமார்
3: பேசுறேன். சொல்லுங்கண்ணா, இப்ப நம்ம ஊர்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு பஸ்லயோ இல்ல ட்ரெயின் மாறி மாறியோ போயிருக்கிற அனுபவம் இருக்கா?
4: இருக்கு.
3: சொல்லுங்க, அப்படி எந்த ஊருக்கு போனீங்க?
4: இல்ல ஊட்டி.
3: ஓகேண்ணா. மலை பிரதேசம் எப்படி?
4: இல்ல நம்ம இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன். வண்டி இருக்கிற மாதிரி இருந்தா தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த வழியா போற மாதிரி?
3: கண்டிப்பாண்ணா, தூத்துக்குடிக்கு ட்ரெயின் வேணும். சரி, நீங்க சொல்லுங்க, எந்த ஊருக்கு வந்து ரெகுலரா நீங்க ட்ரெயின் கிடைக்காம இந்த ஊருக்கு பஸ்ல எல்லாம் மாறி மாறி போயிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த ஊருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க?
4: மலைப்பிரதேசம் பக்கம் பெரும்பாலும் வண்டியில போக முடியல.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா, உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
4: ரெண்டாவது இந்த பாம்பன்ல வண்டியை நிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க.
3: பாம்பன்ல வண்டி நிக்க தானே செய்யுது.
4: இது வந்து பழைய காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல நின்று போச்சு அவ்வளவு வண்டி.
3: ஓகேண்ணா,
4: இது ஒரு ஜங்ஷன் வந்து அப்ப இருந்து.
3: ஓகேண்ணா,
4: தனுச்சு குடிக்கு ராமேஸ்வரத்துக்கும் போச்சு.
3: ஓகேண்ணா,
4: அதனால இங்க நின்று போச்சு வண்டி. அதே மாதிரி இப்போதைக்கு தனுச்சு குடிக்கு வண்டி விட்டா இங்க வந்து நிக்கிற மாதிரி.
3: கண்டிப்பாண்ணா, உங்கள் ஆசை நிறைவேறட்டும்.
4: குந்து,
3: சரி அண்ணா சொல்லுங்க.
4: அப்பா குந்தால் வழியா தான் வண்டி போவோம் தனுச்சு குடி கோயிலுக்கு முன்னாடி.
3: ஓகேண்ணா,
4: அந்த மாதிரி பழைய இது கொண்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்ண்ணா?
4: குந்துகால
3: வர்ற 25ஆம் தேதி மாரியம்மன் கோயில்ல வந்து
4: முளைக்கட்டு,
3: மாரியம்மன் கோயில்ல வந்து முளைக்கட்டு நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு சக்தி அண்ணா தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ அண்ணா. அடுத்ததா அமிர்தா எக்ஸ்பிரஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வாரத்துல 7 நாளுமே போகுது. மதியம் 1:30 கிளம்பி ராம்நாடு, மதுரை, பாலக்காடு, கடைசியா காலையில 5 மணிக்கு திருவனந்தபுரத்தை வந்து சேருதுன்னு சொல்லலாம். அப்புறம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ், இதுவும் ராமேஸ்வரத்துல தினமும் மதியம் 2:50 கிளம்பி பாம்பன், மண்டபம், ராம்நாடு, மானாமதுரை, அப்புறம் காரைக்குடி இது வழியா வந்து திருச்சிராப்பள்ளி வந்து சேருது. அடுத்தபடியா மங்களூர் எக்ஸ்பிரஸ், பொதுவாகவே நம்ம ஊர்ல மீனவர்கள் நம்ம ஊர்ல போட்டு போகல இல்லைன்னா பாடுகள் சரியில்லை அப்படின்னா நேராக கன்னியாகுமரி போகிறது வழக்கம். இதில் முக்கியமாக மங்களூருக்கு மீன்பிடி தொழிலுக்கு போவாங்க. இந்த மாதிரி போகும்போது ட்ரெயினில் போகிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் களைப்பும் தெரியாது, ரொம்ப முக்கியமாக காசும் கம்மி. பஸ்ஸில் போய் மாறி மாறி போகிறதுக்கு கூட ஏழை எளிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னா இந்த ட்ரெயின் தான் சொல்லலாம், சூப்பர் சைஸ்னே சொல்லலாம். இப்படி வேலைக்கு போற மீனவர்களுக்கு வாரத்துல ஒரு நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ட்ரெயின் விடுறதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு மூணு நாலு தடவை விட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்லல, ஒரு சில நம்ம மீனவர்களுமே சொல்றாங்க. ஏன்னா வருமானம் இல்லாம தான் உழைக்க போறோம், அந்த ஊருக்கு போறோம், அங்க பஸ்ல மாறி மாறி போகவே அந்தாந்தானு ஒரு தொகை ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஆனா மங்களூருக்கு ராமேஸ்வரத்துல இருந்து ட்ரெயினில் போனால் 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் தான் ஆகுமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை போகாமல் இடைப்பட்ட நாளில் மங்களூருக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து மதுரை போய் இறங்கி அங்கேருந்து பாலக்காடு ட்ரெயின் ஏறி பாலக்காடுலேருந்து இறங்கி மங்களூர் ட்ரெயின் ஏறி காலையில் போவாங்களாம். இது உண்மைக்குமே கஷ்டமான வேலை தான். ஏறி இறங்கி இந்த மாதிரி நேரத்தில் த்ரூவாக வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு விட்டு ட்ரெயின் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு களத்திலேருந்து விக்னேசனாவுமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்கன்னு கேட்கலாம்.
5: போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புதுசாக அந்த பிரிட்ஜ் கட்டோன்னே கொஞ்சம் ட்ரெயின் வசதி கொஞ்சம் நிறையவே விட்டுருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ட்ரெயின் கிட்ட விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியல. மோஸ்ட்லி வந்து மதுரைக்கு போய் தான் போகிற மாதிரி இருக்கு. குறிப்பிட்ட இடத்துக்கு டைரெக்டாக நம்மளால போக முடியல. என்னோட சஜஷன் என்னன்னா வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆன அந்த கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு டைரெக்டாக ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் மலை பிரதேசனால இருந்தாலும் கீழே ஒரு பக்கத்தில் கொடைக்கானல் கொஞ்சம் முன்னாடி ஊட்டி கொஞ்சம் முன்னாடி அந்த அளவுக்காக ட்ரெயின் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி லடாக் ட்ரெயின் விட்டாலும் சூப்பராக இருக்கும்.
6: ரொம்ப அருமையாக அவங்களோட பயில வந்து சொன்னீங்கன்னா சுற்றுலா பயணிகள் இங்கேருந்து அப்படி மொத்தமாக சுற்றி பார்க்க நம்ம அதிகமாக பஸ்ஸை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ட்ரெயின் தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போயிட்டு வர. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
5: நீங்கள் வந்து ட்ரெயினை பற்றி கேட்டனால அந்த ட்ரெயினில் வர மாதிரி தாலாட்டும் டாக்டரேவா அந்த பாட்டையே போட்டுருங்க.
6: நன்றி,
5: ரொம்ப நன்றி.
3: பொதுவாகவே என்னதான் நம்ம ஊர் சுற்றுலாத்தலமாக இருந்தாலுமே எல்லாருமே நம்ம ஊருக்கு வருவாங்க. இருந்தாலுமே நம்மளுமே வெளியூருக்கு போகும்போது இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கெலாம் ட்ரெயின் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விக்னேசன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விக்னேசன்னா கேட்ட மாதிரி தாலாட்டும் காட்சேவா அப்படிங்கிற பாடலை கவிஞர் வாலி எழுதியிருக்காங்க. பூவெல்லாம் முன்வாசம் படத்திலிருந்து வைரமுத்து அவங்களோட வரிகளையும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: பொதுவாக நம்ம ஊரில் இருந்து நிறைய பசங்க கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்களில் காலேஜ் படிக்கிறாங்க. ட்ரெயின் அடிக்கடி ராமேஸ்வரத்தில் இருந்து இல்லாததால் பஸ்லேயே போகிறாங்க பசங்க. இப்படி பஸ்லேயே போகிறது அலுப்பு தான். அப்புறம் காசும் கூட ஒரு காசுமே அதிகம்தான். ஒரு ஆத்திர அவசரம்னா பஸ் சரிப்பட்டு வராது. ட்ரெயின் எல்லாத்துலேயுமே வசதின்னு சொல்லலாம். அந்த வகையில் ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வாரத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை மட்டும்தான் போகுது. அதுவும் நைட்டு களைப்பு தெரியாமல் இருக்க 8:30 கிளம்பி மறுநாள் காலையில் 6:30 கோயம்புத்தூர் போயிடுது. அடுத்ததான் ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வாரத்துக்கு 2 ட்ரெயின் போகுது. திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இதுவும் நைட்டு 8:50 கிளம்புது. மறுநாள் வெள்ளனியே காலையில் 4:05 கன்னியாகுமரி போய் சேர்ந்துருது. அடுத்ததா சேது SF எக்ஸ்பிரஸ் தினமும் ராமேஸ்வரத்திலிருந்து நைட்டு 9:10 புறப்பட்டு மறுநாள் காலையில் 7:20 சென்னை எழும்புரை வந்து சேருமா. அடுத்ததா பெரஸ்பூர் கண்டோன்மெண்ட் போற பெரஸ்பூர் காண்ட் ஹம்சப்பர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் போகுது. இந்தியாவிலேயே ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் டிராவல் இருக்கிற ஒரே எக்ஸ்பிரஸ் இதுதான். இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டை பஞ்சாபோட இணைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஓகா எக்ஸ்பிரஸ். இது ராமேஸ்வரத்துல இருந்து குஜராத்ல உள்ள ஓகா நகருக்கு போகுது. வாரத்துல ஒரு நாளான வெள்ளிக்கிழமை நைட்டு 10:50 கிளம்புது. அடுத்ததா ஸ்ரத சேது அதிவிரைவு ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை தேரும் நைட்டு 11:55 கிளம்பி 4th அதிகாலை 4:40 அயோத்தி கண்ட் போகுது. அடுத்ததா ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் வாராந்திர அதிவேக எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அதாவது புதன்கிழமை மட்டும்தான் இங்கிருந்து போகுது. இதுவுமே நைட்டு 11:55 கிளம்புது. தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக போகுது. இத்தனை ட்ரெயின் நம்ம ஊரில் இருந்து போனாலும் நமக்குன்னு ஒன்று தோணும், இந்த ஊருக்கு ட்ரெயின் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா ஜான்சன் அண்ணாவும் களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்கன்னு கேட்கலாம்.
3: மங்களூர் போவேன்.
4: இருக்கு,
3: அதாவது வாரத்துல ஒரு நாள் இருக்கு, இங்க இருந்து வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கு. அதே மாதிரி தான் நல்லா இருக்கும்.
4: இப்ப ஏதாவது இல்லாத ஊருக்கு ட்ரெயின் வந்து விட்டா நல்லா இருக்கும்னா சொல்லுவீங்க?
3: இல்லாத ஊருக்குன்னா கோயம்புத்தூருக்கு வாரத்துக்கு 2-3 இருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கோயம்புத்தூருக்கு
4: ரொம்ப நன்றிங்க.
3: ஆ சரி.
2: ஜான்சன் அண்ணாவுமே நம்ம கொடுத்த தகவலை தான் தந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஊரில் இருந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிறதுன்னா மங்களூர் தான் மோஸ்ட்லி போவாங்க. அந்த ஊருக்கு அடிக்கடி ட்ரெயின் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் 3:30 நினைக்கிறேன் சாயங்காலம் தான் ட்ரெயின் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ஒரு 4 இல்லை ஒரு 3 மங்களூருக்கு ட்ரெயின் இருந்தால் மீனவ மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், கடலோச பேனர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவே சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம், நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத முத ஒரு சூடாவில வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்போ எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தலில் பற்றி தெரியாது. அப்போது மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தனுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க வரிசையில் நினைஞ்சிடறாரு, தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறதுன்னு ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேரம் இளையவர் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ளே இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னையை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவனுடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோமோனும் அவனுக்கு. நான் ஏன்னா என்னுடைய பதராட்டம்னா, நான் செத்துருவோன்னு எனக்கு ஒரு என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சான்னா நானும் அவனும் சேர்ந்து உள்ளே ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீ அப்படியே நின்று அப்பா கையா அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கும் அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் வள படகுல ஏறிட்டு இதுக்கு மேலே அந்த அண்ணன் அந்த நேரத்துக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனைக்கே அந்த வலையை இலகி போட்டுட்டு அதோட தேரம் விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை திரும்பினோம். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நாங்கள் கரை திரும்பணும். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசை பயணிகளுக்கு அனைவருக்கும் நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:21 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின்

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ராமேஸ்வரம் என்னதான் சுற்றுலா தலமா இருந்தாலுமே ராமேஸ்வரத்துல இருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ட்ரெயின் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து ட்ரெயினை பத்தின விவரங்களையுமே பத்தி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அந்த வகையில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ வணக்கம் அண்ணா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அன்பு தங்கை அமுலி ஜெனிஃபர் அவர்களுக்கும் அன்பு தங்கை நிவாசினிக்கும் வணக்கம். சேலம் அமானி கொள்ளலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் அம்மா.
0: தேங்க்யூ அண்ணா, சொல்லுங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: ராமேஸ்வரம் அதேமா போன ஆண்டு நம்ம பண்பலையுடைய 10ஆம் ஆண்டு இதுக்கு வந்து தங்கை நிவாசினி வந்து வழி சொன்னாங்க, இப்படி நீங்க சேலத்துல இருந்து இப்படி வரலாம், நீங்க ட்ரெயின்ல வரலாம்
0: ஓகேண்ணா
1: அப்படின்னு போன வருஷம் சொன்னாங்க. அது அப்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
0: நான்
1: வந்து பேருந்துல வந்திருக்கிறோம், கார்ல வந்திருக்கிறோம்.
0: அது சௌகரியம் நினைக்கிறீங்களா ட்ரெயினை விட?
1: ட்ரெயின்ல வர்றது தான் ஒரு பாதுகாப்பு சேஃப்டிக்கெல்லாம் வந்து ட்ரெயின் தான். அது இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஒரு உல்லாச பயணத்துக்கு அது சரியான ஒரு இது. ஏன்னு கேட்டீங்கன்னா மலைப்பகுதியில இந்த மாதிரி இடத்தெல்லாம் அது உள்ள பூண்டு உள்ள பாத்தீங்கன்னா அந்த காற்று இயற்கையான இடம் எல்லாமே நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ராமேஸ்வரம் மட்டும்தான் அங்கே ட்ரெயின்ல வழியா ஒழிஞ்சு சென்னை பெங்களூரு கேரளா இதெல்லாம் ட்ரெயின்ல போயிருக்கிறேன். அந்த நாள் வந்த டைம்ல வந்து நாங்க கார்ல இப்ப கடைசியா டைம் நாங்க ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வந்தோம், கார்ல தான் வந்துட்டோம்.
0: அதனால
1: ட்ரெயினோடைய அனுபவங்கிறது வந்து ஒரு சுகமான அனுபவம். நான் முத நான் ட்ரெயின்ல வந்துமா பெங்களூர் தான் போனேன். அப்ப அதனுடைய இதே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய அந்த ட்ரெயின்ல போனது எனக்கு வந்து விமானத்துல போன மாதிரி அவ்வளவு உற்சாகமா இருந்தது. அதுவும் போயிட்டு வந்து நான் ட்ரெயின்லயே போயிட்டு வந்துட்டேன்னா சென்னை இது பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையா சொன்னேன்.
0: ஆனா
1: இப்போ நான் மீண்டும் நான் உண்மையிலே ராமேஸ்வரம் வரணும்னு நினைக்கக்குள்ள நான் ட்ரெயின்ல வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இப்ப முன்னே பேசிட்டு இருந்தாலும்
0: தகவல் எல்லாத்தையும் கேட்டீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா,
0: கேட்டீங்க. உங்களுக்கு இருந்திருக்கு என்னன்னா
1: என்னமா
0: இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குல்ல, ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த விஷயங்கள்.
1: கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவல் தான். அதெல்லாம் அதுக்கு ஒரு முன்ன வாழ்த்து சொல்லிடுறேம்மா.
0: தேங்க்யூ.
1: அடுத்த முறை நான் உண்மையிலேயே நான் ராமேஸ்வரம் வரேன்னு சொன்னா ட்ரெயின்ல வரணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இப்ப உருவாக்கி இருக்கிறீங்க. குடும்பத்தோட வரலான் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ட்ரெயின் ரொம்ப சேஃப்டிக்கு பாதுகாப்புங்கிறது நம்ம உணர வேண்டிய அளவுக்கு நீங்க உங்களுடைய பேச்சு நல்லா இருந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேம்மா. எனக்கு வந்து ஒரு பாடல் வழங்குங்க.
0: சொல்லுங்க என்ன படம்?
1: தேடி வந்த மாப்பிள்ளை.
0: ஓகேண்ணா.
1: அதுல வந்து மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவது என்னங்கிற பாடலுமா.
0: ஓகே அண்ணா, தந்துடலாம் அண்ணா. உங்களுக்கு கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றிமா, நன்றி. நல்ல தகவல் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்க கடலோச பண்பலை ஒரு சிறந்த பண்பலையா இருக்குதுங்கிறதுக்கு ஒரு நன்றி வாழ்த்து சொல்லிக்கிறோமா. எங்க உணவகத்துல வந்து நாங்க ப்ளூடூத் மூலமா ஒரு 3 பாக்ஸ் வச்சுதான் நான் இந்த பண்பலை கேட்டுக்கிட்டு.
0: சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா. நீங்க கேக்குறது மட்டும் இல்லாம உணவகத்துக்கு வர்றவங்களும் சேர்ந்து பயனடைகிற மாதிரி வச்சிருக்கீங்க.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: கண்டிப்பா அண்ணா, சூப்பர் அண்ணா.
1: அண்ணா இந்த பாடல் 11 மணிக்கு போடுறீங்க இல்லையா? தண்ணி பாதுகாப்பு பத்தி மணல் திட்டம் பத்தி எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த பாட்டை கேட்கக்குள்ள அருமையான பாடல் சொல்லி
0: பாராட்டுறாங்கம்மா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றிமா.
0: ஓகேண்ணா. நம்ம கணேசன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இன்ன வரைக்கும் ராமேஸ்வரம் ட்ரெயின்லேயே வந்ததில்லை, ஆனால் பெங்களூர் போயிருக்கேன். பெங்களூர் போனது நான் விமானத்தில் போயிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்மளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகள் யார்

யாராக இருந்தாலுமே ட்ரெயினில் போகிறது ரொம்பவுமே பிடிச்ச விஷயம், ரொம்ப பாதுகாப்பான விஷயமும் கூட. பஸ்ஸில் போகும்போது கூட நம்ம நான் கொஞ்சம் இடைஞ்சலாக இடைஞ்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப இருக்கமாக தான் நம்மளுக்கு உடல் வழியே வந்துடும். அந்தளவுக்கு தான் நம்ம பஸ்லேயோ கார்லேயோ எதில் ட்ராவல் பண்ணாலும். ஆனால் ட்ரெயின் அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:37 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலா தலமா இருந்தாலுமே ராமேஸ்வரத்துல இருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ட்ரெயின் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ட்ரெயின் எந்தெந்த ஊர்களுக்கு போகுது அப்படிங்கறத பத்தியுமே நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும். ட்ரெயினில் போகிறது பொதுவாகவே பாதுகாப்பான பயணம் தான். ஆனால் நம்ம சின்ன கவனக்குறைவால் கூட சில நேரம் ஆபத்து ஏற்படலாம். அதனால் ஸ்டேஷனுக்கு போனதும் நம்ம பொருட்களை பத்திரமாக வச்சுக்கணும். பணம், செல்ஃபோன், முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே யாரும் ஈஸியாக எடுத்துட முடியாத மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கணும். ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்துக்கு பக்கத்திலேயே போய் நிற்காமல் பிளாட்ஃபார்மில் பாதுகாப்பான இடத்துல நின்று ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும். ட்ரெயினில் ஏறும்போதும் இறங்கும்போதும் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லலாம். ட்ரெயின் முழுசாக நின்ன பிறகு தான் ஏறணும் இறங்கணும். ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரெயின் கதவு பக்கத்தில் நின்று பயணம் பண்ணுறதோ கதவுக்கு வெளியே கையை நீட்டி பயணம் பண்ணுறதோ கூடாது. சந்தோஷமான பயணத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு சொல்லலாம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தெரியாதவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸு எதையும் வாங்கி சாப்பிடாமல் கவனமாக இருக்கணும். சந்தோஷமாக ஏதாவது பொருளையோ இருந்தால் அந்த நாமளே எடுக்காமல் ஏதாவது ஒரு பையில் ஒரு பொருள் இருள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம தொடாமல் ரயில்வே துறையினர்கிட்ட சொல்லலாம். ஏதாவது அவசரமான சூழல் ஏற்பட்டாலும் பயப்படாமல் பதறாமல் ட்ரெயின் ஊழியர்கள்கிட்ட உதவியை கேட்கலாம். முக்கியமாக குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் அண்ணா.
6: வணக்கம்ப்பா, கேக்குதா? நான் பேசுறேன்.
5: நீங்க பேசுறது கேக்குறதுனா உங்க பேர் என்னன்னா எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம்ப்பா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு சாட்டர்டே எல்லாம் உங்களுக்கு?
5: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்கண்ணா, நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து இந்த ஊருக்கு ட்ரெயின் இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நீங்க ராமேஸ்வரம் வர்றதுக்கோ வந்துட்டு திரும்பி போறதுக்கு ட்ரெயின் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா?
6: கண்டிப்பாப்பா, டைரக்ட் ட்ரெயின் அப்படிங்கறது வேலூர் மாவட்டத்தில இருந்து ராமேஸ்வரத்துக்கு இல்ல. சோ நாங்க வந்து நாகர்கோவிலுக்கு வந்துட்டு நாகர்கோவில்ல இருந்து வேற ஒரு வண்டியை பிடிச்சுதான் இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு வரா மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல மாத்திரம்தான் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் அப்படிங்கறது எங்க ஊர்ல இருந்து டைரக்டா இருக்கு. கிளம்பினோம்னா அந்த நாள்ல மட்டும்தான் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் இருக்கு.
5: கண்டிப்பா.
6: அதே மாதிரி அந்த கனெக்டிவிட்டி, இந்த ரோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ரோடு வழியா வரும் பொழுது ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் குண்டும் குழியுமாகத்தான் இருக்கு. ரோட் சிஸ்டமோட இந்த ட்ரெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது பெஸ்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இந்த ட்ரெயின் கூட அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், பல்வேறு ஊர்ல இருந்து இருக்கிறவங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து சுத்தி பார்ப்பதற்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கறதும் கிடைக்கும்.
5: ஆனா எல்லாருமே வந்து காரு பஸ்ல வர முடியாது இல்லையா, செலவு அதிகம்.
6: ட்ரெயின்லதான் வர முடியும். எஸ்பெஷலி அந்த பாம்பன் பாலத்துல டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே அந்த நிறைய பேரு ட்ரெயின் அப்படிங்கறத புடிச்சுதான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த பாம்பன் பாலத்துல இந்த ட்ரெயின் போகும்பொழுது அழகு, அதாவது மூணு விஷயத்தையுமே பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மேலேந்து ஏரோப்ளேன் போகும், கீழ அந்த போட் மாதிரி போகும், நடுப்புற அந்த ரயில்வே ட்ரெயின் போகும். சோ ரோட்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் மூணுமே இந்த உலகத்திலேயே நம்ம ராமேஸ்வரத்துல மாத்திரம்தான் அந்த மூணு ஃபெசிலிட்டி ஒரு சேர இருக்கு அப்படிங்கறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு டிராவல் பண்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஆனா அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் முன்னாடி இருக்கிறதுக்கு இப்ப நல்லா இருக்கு. ஆனா இது பத்துமான பத்தாது, இன்னும் நிறைய அந்த ட்ரெயின்ஸ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் உடைய அந்த வசதிக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா தான்ப்பா இருக்கும்.
5: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு யாரடி நீ மோகினி, இந்த திரைப்படம். இதுல இருந்து ஒரு நாளுக்குள் எத்தனை கனவு, அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
5: கண்டிப்பா போட்டலாம்ணா. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
6: நன்றி சார்.
5: தேங்க்யூண்ணா. பொதுவாகவே நம்ம ரோடுவேல வரும்போது, ரோட்ல வரும்போது, கார் பஸ் வரும்போது ரோடு வந்து நார்மலாக எல்லா இடமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் குண்டுங்குழியுமாக தான் இருக்கும். அதுக்கு சூப்பர் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வர்றது. ட்ரெயினில் வர்றதுமே நம்ம ராமேஸ்வரத்தில் பாலத்தில் வரலாம், கடலை பார்க்கலாம். அப்படியே ட்ரெயினில் வரும்போதே நம்ம ரோடில் மேலே பாமன் பாலத்தில் பஸ் என்ன போகுது ஏது போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ட்ரெயினில் பஸ்ஸிலிருந்து மேலே வானத்தில் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் எதுவும் போகுதான்னு பார்த்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேரம் சரியாக 11:50 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ராமேஸ்வரம் என்னதான் சுற்றுலா தலமாக இருந்தாலுமே ராமேஸ்வரத்திலிருந்து இந்தந்த ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். நிறைய நேயர்களுமே கால் பண்ணியிருந்துங்க, உங்களோட கருத்துக்களையுமே தெரிஞ்சு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நாங்களுமே உங்களுக்கு நிறைய தகவல்கள் தந்தோம், அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பொதுவாக பார்த்தோம்னா ராமேஸ்வரம் சுற்றுலாத்தலம் இருக்கிறதால இங்கிருந்து முக்கியமான ஊர்

நம்ம எல்லாரும் தான் ஒத்துழைச்சு உழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பல தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய கருத்துக்களை நீங்களும் சொன்னீங்க, நானுமே சொல்லியிருப்பேன். ட்ரெயின் எப்போ எங்கோ எந்த நேரத்தில் கிளம்புது, எங்கேருந்து போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு திங்கக்கிழமை தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக சந்திரசேகரண்ணா கேட்ட பாட்டுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நீந்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. இந்த சுற்றுலா அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதுலயுமே குறிப்பா இந்த பெண்களை பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிருவாங்கன்னே சொல்லலாம். இதுல இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆண்களுக்கு இந்த வார்த்தையில அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பப்போ சுற்றுலா போயிருவாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாதுங்க. தன்னோட வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளுமே கணவன் குழந்தைக்காக வாழ்ந்துட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. அப்போ எப்பவாச்சும் வெளியே போலான்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது சந்தோஷம் தானே. ஒரு சில நேரங்கள்ல பெண்கள் வந்து தங்களோட பெண் தோழிகளோட சுற்றுலா போகணும் கூட ஆசைப்பட்டு வீட்டுல கேட்பாங்க. அந்த சூழ்நிலையுமே அவங்களுக்கு அது மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கா இருக்கட்டும், இல்லனா பக்கத்துல நடக்கிற திருவிழாக்கு கூட வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட பெண்களுக்கு இது மறுக்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல அவங்களோட உரிமைகளுமே மறுக்கப்படுதுன்னே சொல்லலாம். இது எதனால நடக்குது? இப்படி பெண்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு இருக்க காரணம் என்னன்னு தான் இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்ம கூட இன்னைக்கு ஒரு சில சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க அந்த சிறப்பு விருந்தினர்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அக்கா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க அக்கா.
3: என் பேரு பிரின்சா, நான் பாமன்ல இருந்து தான் வரேன்.
2: என்னக்கா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம்க்கா. பொதுவாகவே இந்த பெண்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே விடுறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. அதாவது அவங்க படிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா படிச்சு முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்தே இப்படி பெண் குழந்தைங்க அப்படின்னாலே அவங்க வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுறாங்கல்ல. சோ இப்படி பெண்களை வீட்டை விட்டு வெளியே விடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எதனால பெண்களுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கக்கா.
3: எதனாலேன்னு முதல் வந்து சமுதாயத்தை தான் நாங்கள் சொல்லுவேன். வீட்டில் வந்து அதை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வெளியேற நினைச்சாலுமே சுற்றி உள்ளவங்க வந்து பேசுகிற பேச்சுக்கள், ஒரு சிலருடைய மனப்பக்குவங்கள், கண் பார்வைகள் வந்து நம்மளை வந்து வெளியே போகாமையே தடுக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லை. ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் வெளியே எதை பற்றியும் கவலைப்படாமல் வெளியேற முயற்சிக்கிறாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம்.
2: அருமையாக சொன்னீங்கக்கா. இப்போ ஒரு டூர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆண்கள் வந்து அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துல அவங்க போயிட்டு வந்துருவாங்க. இது எது பெண்களுக்கும் அதே மாதிரி டூர் போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா அவங்களை அவ்வளவு சீக்கிரமா போக முடியறது இல்ல. எதனால பெண்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் தடுக்கப்படுது? ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது?
3: ஏன்னா வந்து அதே தான் சமுதாயம் தான். வீட்டுல இப்ப நாங்கெல்லாம் வந்து எல்லா பேச்சுக்களையும் வாங்கித்தான் வந்து வெளியே ஒரு சில இடங்கள் போறோம். அது பெண்களா தான் நாங்க சேர்ந்து போறோம், ஒரு குழுவா தான் சேர்ந்து போறோம், ஒரு 7 பேர் 9 பேர் போறோம். இதுல வந்து எல்லாருக்குமே வீட்டுல வந்து நிறைய வீட்டுல அனுமதி வாங்கி போறோம். ஆனா அதை சுற்றி உள்ளவங்களுடைய பேச்சுக்களையும் நாங்க வாங்கிக்கிட்டு தான் கடந்து போய்கிட்டு இருக்கோம். சுற்றுலா போறதுல வந்து எங்களுக்கு அதிகமா வந்து நாங்க கோயில்கள் சார்ந்த இடங்கள் போவோம். அதுல வந்து ஒரு மன நிறைவு, அங்க உள்ள மக்களுடைய பக்திகள் இதெல்லாம் பார்க்க சொல்ல வந்து எங்களையே எங்களை அறியாம அது வந்து ஈர்க்குது. எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 நேரமாவது வெளியே போயிட்டு வரணும். ஆண்கள் வந்து உழைக்கிறாங்க, அவங்கள்ட்ட எப்ப அவங்க நினைக்காங்களோ உடனே கிளம்பி போறாங்க. ஆனா பெண்களால அது முடியாதுல. நம்ம எல்லாமே ஒருத்தர கை எதிர்பார்த்து இருக்கிறோம். அது பணம் ஒரு காரணம், சுற்றுச்சூழல் ஒரு காரணம், பேசுவாங்க அடுத்தவங்க அப்படிங்கிறது தான் வந்து முதல் காரணம் என்னைய பொறுத்தவரை.
2: ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க உங்களோட கருத்துக்களை. அதுக்கப்புறக்கா நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அப்படி நீங்க போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாத இடம் அது எந்த இடம்?
3: எனக்கு வந்து எருசலேம் போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வந்து பொருளாதார பற்றாக்குறை, 2வது பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படியாவது வந்து போயிடணும். அதுதான் வெளிநாட்டுல வந்து நம்ம ஹோலி லேண்ட் போய் ஆகணும். அது வந்து புனித பயணம் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை.
2: மட்டும் இல்லாமக்கா, நீங்க வந்து இப்ப ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, ஒரு டூர்க்கெல்லாம் போயிருப்பீங்க, அப்படி நீங்க போன டூர்லாம் எங்க எந்தெந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, நீங்க போன இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடம் அது எந்த இடம்?
3: ஓரளவு வந்து என்ன சொல்றது, இந்தியாவில் முக்காவாசி இடம் பார்த்தாச்சு. அதுல எங்களை ரொம்ப ஈர்த்த இடம்னா வந்து மேகாலயா தான். சில்லாங் நாங்க போனோம், எங்களை வந்து ஒரு ஃபாதர் மூலியமா தான் கூட்டிட்டு போனாங்க. போனோம், அதுல வந்து அவர் அப்துல் கலாமோட கடைசி ஸ்பீச் நடந்த இடம், அவர் பேசின அந்த இடம், அவர் வந்து சரிந்து விழுந்த அந்த இடம்லாம் காமிச்சாங்க. ரெண்டாவது அந்த மக்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க எல்லாமே வந்து பெண்கள் தான் அதிகமா வேலைக்கு போவாங்க, ஆண்கள் வந்து வீடு சார்ந்த இடம் இல்லனா வெளியூர்களுக்கு தான் வேலைக்கு போறாங்க. அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் குள்ளமான மலைவாழ் மக்கள் தான். அவங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு மொழி தெரியல, யாரும் தெரியலைனா கூட அவங்க பழகுற விதம் இதுகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
2: ரொம்ப நன்றி அக்கா, கடலோசை எஃப்எம்க்கு வந்து உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு
3: நன்றி.
2: அக்கா மாதிரி இன்னும் தங்களோட அனுபவத்தையும் கருத்துக்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க சிறப்பு விருந்தினர்கள்லாம் இருக்காங்க. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். இந்த வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தேன். மூணு பேர் தான் கடலுக்கு போவோம். மூணு பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் வளாஞ்சி பக்கத்திலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். ரெண்டு பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, ரெண்டு மூணு பேரும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 அது அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிற ஒரு ஓனர் கோட்டைப்பட்டத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தார். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. பெண்கள் வந்து சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு நிறைய இடங்கள்ல பெண்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுது, அவங்களுக்கான அனுமதி மறுக்கப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ எதனால அப்படிங்கிற காரணத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு உறவோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்பிக்கை தான். ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கையே. பெண்களையும் வெளியே விடாமல் இருக்கிறதுக்கான காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தோன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான். அதனால தான் நிறைய இடங்கள்லையுமே பெண்களோட உரிமைகளுமே மறுக்கப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னதான் பெண்களுக்காக தனிப்பட்ட முறையில் அவங்கள வெற்றி பாதையை நோக்கி கூட்டிட்டு போகணும், நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைச்சாலுமே அதுக்கு நிறைய தடைகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு இந்த நம்பிக்கையின்மை கூட ஒரு காரணமாக சொல்லலாங்க. சரி வாங்க, நம்மளோட சிறப்பு விருந்தினர் என்ன சொல்றாங்க நம்ம கேக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு, அப்புறம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்கம்மா.
4: வணக்கம், என் பேரு வந்து மரியா ரபேகா, நான் மீனவர் கல்லூரி இருந்து வரேன்.
3: இப்போ பொதுவா பெண்களை பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே விடுறதுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க. இப்போ ஸ்கூல் படிக்க விடுறாங்க, காலேஜ் படிக்க விடுறாங்க. அப்படி இருந்தாலுமே படிச்சு முடிச்சுட்டு பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வித பயத்தினால பெண்களை விட மாட்டேங்கிறாங்க. சோ இப்படி விடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சோ பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்போ ஆண்கள்ல இப்போ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா விட்டுறாங்க, இல்ல வெளியூருக்கு ஏதாவது போகணும்னா விட்டுறாங்க, பெண்களை விட மாட்டேங்கிறாங்கல்ல. சோ பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடு, எதனால? அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
4: பெண்களுக்கு முதல்ல ஏன் கட்டுப்பாடுனா, முதல்ல வந்து பிள்ளைகளை நம்ம நம்பி காலேஜ் எல்லாம் அனுப்புறோம். ஒரு சில பிள்ளைகள் வந்து அது வழிமாறுது, அது ரெண்டாவது பட்சமா இருந்தாலும் நம்ம வேலைக்கு போற பொம்பளைகளையுமே நம்ம வீட்டில் உள்ள ஆண்களை நம்ப மனுக்கிறாங்க. முதல்ல நம்ம பொண்டாட்டி பிள்ளைய கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு நம்பிக்கை என்பதும் கிடையாது. அதனால முக்காவாசி பிள்ளைய காலேஜ் படிக்க போயிட்டு திருப்பி அவங்களை வேலைக்கு அனுப்பையும் மனுக்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு மேல நம்ம பொண்டாட்டி வந்துருவாளோ அப்படின்னு ஒரு சில பயம் இருந்தாலும், ஒரு சில பயம் என்னன்னா இவ வேலைக்கு போறா அதனால நம்மளை மதிக்க மாட்டா, கொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறாங்க.
3: ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சில இடங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்திருக்கும் சுற்றுலாக்கெல்லாம். ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நினைச்ச உடனே கிளம்பி போயிருவாங்க டூருக்கு. இப்போ பெண்களுக்கு அப்படி போக முடியாது. ஏன் பெண்களுக்கு மட்டும் அவங்க போக நினைக்கிற இடத்துக்கு போக முடியல? ஏன் பெண்கள் போக நினைக்கிற இடத்துக்கு மட்டும் அவங்க மறுக்கிறாங்க, இல்ல போக கூடாது அந்த மாதிரி ஏன் சொல்றாங்க? ஏன் பெண்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்கத்தானே செய்யும்.
4: பெண்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படி பார்த்தா எனக்குலாம் நிறைய இடம் நான் பார்க்கணும். இன்னும் இவரை எனக்கு இத்தனை வருஷம், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 21 வருஷம் ஆகுது, எனக்கு இந்த தனுஷ்கோடியே போனதவ அனுமதி கிடையாது. இதுவரை எங்க வீட்டுக்காரவங்க என்னை எங்கேயும் கூட்டு போனதும் கிடையாது, நானும் எங்கேயும் போனது கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்காரவங்க எல்லா இடத்துக்குமே போவாப்ல, எல்லா ஊருமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கும் போக ஆசை இருக்குமான்னு இதுவரை எங்களை எல்லாம் கேட்டது கூட கிடையாது.
3: நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு?
4: நான் கேட்டிருக்கேன். கேட்டா சொல்லுவாப்ல எனக்கு வேலை இருக்கு, என்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும்னா அன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாப்ல.
3: அப்ப இந்த இடத்துல உங்களோட உரிமைகள் வந்து மறுக்கப்படுது அப்படித்தானே, உங்களோட ஆசைகளும் தடுக்கப்படுது. சரி, நீங்க இதை தவிர்த்து நீங்க எந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்க? நீங்க போன இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடம் எந்த இடம்?
4: நாங்கள் போன இடம்னா ஊட்டி போயிருந்தோம், கோயிலுக்கு போயிட்டு ஊட்டி போயிருந்தோம். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மனசுக்கு நல்ல அமைதியான இடமா இருந்துச்சு.
3: நன்றிமா உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு,
4: ரொம்ப நன்றிக்கா.
3: நம்பிக்கை ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதையுமே சாதிக்க முடியுங்க. ஒரு துளி நம்பிக்கை நம்ம மேலே குறைஞ்சா கூட அந்த இடத்துல பெண்கள் வந்து அவங்களோட சுய மரியாதை இழக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்களோட தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெண் மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால வெளியே தைரியமாகவும் போக முடியும்னு நம்மளுக்கு வந்து ரபேகாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ரபேகாக்காவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 நேயர்கள் பெண்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. பெண்களுக்கு எந்தெந்த இடத்துல இந்த சுற்றுலா போறதுக்கான உரிமைகள்லாம் மறுக்கப்படுது. சுற்றுலா மட்டும் இல்லாம பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்குமே ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்கான உரிமைகள்லாம் தடுக்கப்படுது. ஸோ இது எதனால அப்படிங்கிற கருத்துக்களை தான் நம்ம வந்து சிறப்பு விருந்தினர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்படி சுற்றுலா போறதுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுலா போயிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுவும் தங்களுக்கு நெருக்கமான ஆண் நண்பர்கள் கூட எல்லாம் தைரியமா வீட்டுல அனுப்பி வச்சிருக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ பெண்களுக்கு நடக்கிற ஒரு சில வன்கொடுமைகள் காரணமா தான் பெண்கள் வெளியே போறது வந்து தடப்பட்டிருக்கு. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களையுமே பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி பெண்களை வெளியே விடுறதுமே இல்லை. இருந்தாலுமே இப்போ நம்ம நிறைய இடங்களை பார்க்க தான் செய்யறோம். பெண்கள் வந்து ஒன்னா சேர்ந்து சுற்றுலா போறாங்க, வேலை விஷயமா வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்குமே போறாங்க. நம்ம பகுதிகளிலுமே இப்பெல்லாம் நிறைய பெண் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்காக வெளியூர்களுக்கெல்லாம் போறாங்க. ஸோ இப்படி இந்த சூழ்நிலை மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. சரி வாங்க, நம்மளோட நேயர் என்ன சொல்றாங்க, அவங்களோட கருத்து என்ன நம்மளும் கேட்கலாம். வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்கக்கா.
4: என்னோட பெயர் சுகன்யா, நான் பாம்பன்ல இருந்து வரேன்.
3: அக்கா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய துறைகள்ல வந்து முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுது. சோ இப்படி பெண்களுக்கான உரிமைகள் மட்டும் மறுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க. சோ இதுக்கான காரணம் என்ன? இதுல இருந்து பெண்கள் வெளியே வரணும்னா என்ன பண்ணலாம்?
4: பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுதுன்னு இப்ப சொல்ல முடியாது. இப்போ உள்ள கால சூழ்நிலையில அந்த காலத்துல வந்து பெண்களை வந்து டாமினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப நிறைய வீடுகள்ல வந்து பெண்களுக்கு வந்து உரிமைகள் எல்லாமே கொடுக்கறாங்க, படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு. ஆனா ஒரு காரணம் ஒண்ணு, பசங்களை நம்பி எங்கேயும் நம்ம வெளியில அனுப்பிடுவோம். பெண்களுக்குனா இன்னும் அந்த பாதுகாப்பு கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளுமே இருக்கு. பெண்ணை தனியா அனுப்புறதுக்கு வந்து ஒரு நைட்டு டிராவலா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், இப்ப போன் இருக்கிறதுனால ஓரளவு தைரியமா அனுப்புறாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கால் பண்றாங்க, வைக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு பெண்ணை தனியா அனுப்பும் போது பேரண்ட்ஸா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப உள்ள சூழ்நிலைகள் ஒரு பயம், அவங்கள தனியா அனுப்புறதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு.
3: நன்றிக்கா, நல்லா சொன்னீங்க உங்களோட கருத்துக்களை. ஆண்கள், உங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே எங்கேயாவது நினைச்சா டூருக்கு போயிருவாங்களா?
4: எங்க வீட்டுல அந்த மாதிரி கிளம்ப மாட்டாங்க. ஆனா பொதுவா ஜென்ஸ் எல்லாருமே அவங்க நினைச்ச உடனே எல்லா இடமும் கிளம்பிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஆனா லேடிஸ் அந்த மாதிரி கிளம்ப முடியாது. காரணம் என்னன்னா வீட்டுல வந்து அவங்களோட குழந்தைங்களை பார்க்கணும், பெரியவங்களை பார்க்கணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப மேக்சிமம் எல்லாருமே ஒரு லீவ் டைம்னா எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்புற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஓரளவு வந்துடுச்சு. ஆனா லேடிஸா தனியா கிளம்புறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான்.
3: இப்போ உங்களுக்குமே நிறைய இடத்துக்கு சுற்றுலாக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருந்திருக்குல்ல. ஸோ நம்ம தீவு பகுதியிலுமே நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு. அதில் எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்க?
4: நான் ஓவரால் நம்ம தீவுக்குள்ள எல்லா இடமே போயிருக்கேன். நம்ம குந்துகால் மணிமண்டபம் இருக்கு, விவேகானந்தர் மணிமண்டபம், அதுக்கு போனோம்னா ஒரு அமைதியாக ஒரு தியானம் பண்ணலாம். அந்த கடல் அலைகள் பார்க்கறதுக்கே ஒரு நல்லா அழகா இருக்கும், குழந்தைகள் விளையாட வர்றதுக்கு. அதே மாதிரி நம்மளோட மெயினானது நம்ம தனுஷ்கோடி, அந்த அரிச்சல் முனையிலேருந்து இப்போ பஸ் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த வெஹிக்கிள் இடத்துலயும் போயிட்டு வர மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு நமக்கு. நம்ம ராமர் பாதம் இருக்கு, வில்லுண்டி தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் எல்லாருமே போய் பார்க்கணும். அந்த கடற்கரை ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து கடலுக்கு நடுவில் ஒரு இடத்துல நல்லது நீ கிடைக்குது அப்படின்றது அது ஒரு ஆச்சரியம் தான். மேக்சிமம் அந்த இடம் யாருக்குமே தெரியுது இல்ல, வெளியில இருந்து வர்றவங்களுக்கு அது போய் பார்த்தா நல்லா இருக்கும்.
3: ஓகேக்கா, கண்டிப்பா கண்டிப்பா ராமேஸ்வரத்துல எல்லாருமே போய் பாருங்க கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா அந்த இடத்துக்கு உங்களால போக முடியல. சோ அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போகணும்னு அவ்வளவு ஆசைப்படுறீங்க?
4: என்னோட ஆசை வந்து ஹிமாச்சல் பிரதேசம் போகணும். கொஞ்சம் அந்த எப்படி குளு மணாலி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து நம்ம யூடியூப் எல்லாமே பாக்குறோம், டிவில எல்லாம் இடங்கள் கொஞ்சம் கண்ணுக்கு குளுமையா நல்லா அழகா இருக்கு. நம்மளோட வெதர் கிளைமேட்டை விட அது கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்க போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு.
3: நன்றி அக்கா, நம்ம தீவுல இருக்கிற நடத்தை பத்தி அருமையா நிறைய தகவல்கள் சொன்னீங்க. சொல்ல போனா ராமேஸ்வரத்துல பிறந்து வளர்ந்த பெண்கள் கூட இதை பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. சொல்ல போனா நானுமே இன்னும் இதை பார்த்தது இல்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இனிமே நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி அக்கா.
4: மிக்க நன்றி.
3: சுகன்யா அக்காவுமே அவங்களோட கருத்துக்களையும் அனுபவத்தையும் நம்ம கூட அழகாவே பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா எல்லா உரிமைகளுமே பெண்களுக்கு கிடைக்குது, ஆனா சரியான பாதுகாப்பு இல்லாததாலதான் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அவங்க சொன்னது ரொம்பவே கரெக்டான செய்திதான். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க கடலோசு எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்துலதான் பெண்களுக்கு வந்து அதிகமான சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு, பெண்களை வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இப்ப உள்ள பெண்கள்லாம் நல்லா ஃப்ரீடமா சுத்துறாங்க, நல்லா அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க, வீட்டை விட்டு எப்பனாலும் போயிடறாங்க, சினிமாக்கு போறாங்க, பர்ச்சேஸ் பண்ண வெளியூருக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ரொம்பவே பெண்கள் ஃப்ரீடமா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட காலத்துல அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம், ஆனா இப்போ எங்களோட குழந்தைங்களுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் நாங்க அனுபவிச்சதை விட அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லாம தான் இருக்கு அப்படின்னு ஒரு சில தாய்மார்கள் சொல்றாங்க. வாங்க உங்களுள் ஒருத்திங்கிற மாதிரி நம்ம சிறப்பு விருந்தினர் என்ன சொல்றாங்கன்னு அவங்களோட அனுபவத்தை கேட்டுடலாம். வணக்கம் அம்மா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கம்மா.
6: என் பேர் விமலா ராணி, நான் பாமல இருந்து வர்றேன்.
5: இப்போ பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே அவன் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளதான் அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு அடக்குமுறை முன்னாடி இருந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்ல, கொஞ்சம் தளர்வுகள் நிறையவே இருக்கு. இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டை விட்டு போக கூடாது, இல்ல ஸ்கூலுக்கு போக கூடாது, போனா வந்துடணும் சீக்கிரம், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா?
6: அப்படிலாம் எனக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படிலாம் என்ன இருந்த ஞாபகம்லாம் இல்லை. நான் நல்லா ஃப்ரீயாக தான் வளர்ந்தேன், பசங்களோட தான் நல்லா விளையாடுவோம், எல்லாரும் விறகு போறோம்னு சொல்லிட்டு நல்லா போய் காட்டுக்கு போய் நல்லா கும்மி அடிச்சுட்டு இறந்த பிள்ளையெல்லாம் பரிசு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து தான் நாங்கள்

0: ஆனா நீங்க வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றீங்க. முன்னாடி வந்து நாங்க ஃப்ரீயா இருந்தோம், இப்ப உள்ள காலத்துலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரிங்கம்மா, உங்க கருத்துக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த டூருக்கு போறது அப்படிங்கறது எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். இதே தான் ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க நினைச்ச நேரத்துக்கு போயிருவாங்க. வீட்டுல வந்து சொல்லுவாங்க நாங்க டூருக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே கிளம்பி பிளான் போடுவாங்க, போயிருவாங்க. அதே இது பெண்கள் வந்து பிளான் போட்டாலும் அவங்களால போக முடியறது இல்ல, இன்னொன்னு அவங்களுக்கு அதுக்கான பெர்மிஷனும் கிடைக்கிறது இல்ல. சோ இப்படி பெண்கள் போக கூடாது அப்படின்னு ஆண்கள் மறுக்கிறதுக்கான காரணம் என்ன?
1: ஆனா முதல்ல நான் சொல்றேன்னா, சமுதாயத்தை தான் சொல்லுவேன். இப்ப வீட்டுக்காரவங்க இல்ல, பிள்ளைங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிரும், பணமும் கொடுத்துருதுங்க, போயிரும். ஆனா போயிட்டு வந்த பின்னாடி சொல்லுவாங்க, இவளுக்கு என்ன அவட்ட போறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைதான் நமக்கு பணம் கொடுக்குது, பிள்ளைகிட்ட தான் பர்மிஷன் வாங்குறோம், பர்மிஷன் யார்ட்டையும் வாங்காம நம்ம என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு தான் பயப்பட வேண்டியது இருக்கு, குடும்பத்துக்கு பயப்பட வேண்டியது இல்ல.
0: சரி, நீங்க ஆசைப்பட்டு போன இடம் எது, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது?
1: நாங்க ஆசைப்பட்டு போனது மேகாலயா. போனதுதான் புதுசா, அது அந்த இடத்துல பிளைட்ல போய் கவுகாத்தி போய், கவுகாத்தில இருந்து நாங்க போற இடத்துக்கு வந்து 3 மணி நேரம் வேணும். அங்க போய் தான் நாங்க வந்து நாங்க தங்குற இடத்துக்கு போய் தங்கணும். அங்க தங்கின பின்னாடி எங்களை வந்து நல்லா வரவேற்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சிரிச்சமேனிக்கு இருப்பாங்க, எல்லாருமே வெத்தில போடுவாங்க. அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே வெத்தில போட்டு சவ சவன் இருப்பாங்க, கலருமே அழகா இருப்பாங்க, நல்ல குட்டையா நல்லா இருக்கும். பிள்ளையும் அப்படிதான் இருக்கும், தாயும் அப்படிதான் இருக்கும், பேத்தியுமே ஒரே வளத்தில தான் இருப்பாங்க. யாரு பிள்ளை யாரு மக யாரு பேத்தின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வெத்தில போட்டிருப்பாங்க. ஆனா எல்லாருமே வேலை வைப்பாங்க, பெண்கள் எல்லாருமே வேலை வைப்பாங்க, ஆண்கள் வந்து வேலைக்கு அவ்வளவு போக மாட்டாங்க. அதே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்க ஒரு குகை, அந்த குகை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தூரம் குகைக்கு உள்ளேயே போனோம், ஆனா தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருந்தது. அந்த குகை மட்டும் அவ்வளவு அருமையா இருந்துச்சு, பார்க்கணும்னு சொன்னா அந்த குகையை போய் கட்டாயம் பார்க்கணும் மக்கள்.
0: சரி, நீங்க போக நினைக்கிற ஒரு இடம் எது, எதனால அந்த இடத்துக்கு பர்டிகுலரா நான் போகணும், கண்டிப்பா என்னோட வாழ்நாள்ல ஒரு தடவையாவது நான் அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற இடம் எது?
1: நான் இஸ்ரேல் போகணும்னு நினைக்கிறேன். இயேசு பிறந்த இடம், இப்ப எல்லாம் யூடியூப்ல எல்லாம் காட்டதான் செய்யறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் அவர் பிறந்த இடத்தை தொட்டு கும்பிடுறதுல இருக்கிற சுகம் எதுலையுமே இல்ல, கட்டாயம் நான் போ வாழ்நாள்ல.
0: ரொம்ப நன்றி அம்மா, உங்களோட அந்த கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு
1: நன்றி.
0: விமலராணி அம்மாவும் அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. சுற்றுலாங்கிறது நம்ம ரொம்ப தொலைதூரத்துக்கு போகணும்னு இல்லைங்க, நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்க, நமக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு போகிறது கூட ஒரு சுற்றுலா தான். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற ஆண்கள் உங்களுக்காகவே வாழ்கிற உங்களோட மனைவியை அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா வருஷத்தில் ஒருக்கா நடக்கிற பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இப்படி நீங்கள் கூப்பிட்டு போற ஒவ்வொரு சின்ன இடங்கள் கூட அவங்களுக்கு சுற்றுலா தாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட பெண்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல அனுபவங்களா தான் இருக்கும். சோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம், அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நிகழ்ச்சி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது.
3: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பல கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத் தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடுனா.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சித்திரவள்ளி, சின்னப்பாளத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போகிறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம். ஒரு நேரத்தில் ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவாக்க மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாலமுனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஓடியாரம்போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சு ஓடுனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு, நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பிழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சுன்னா பிழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: சில பேர் தூங்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கி மற்ற மணி நேரம் எல்லாம் தூக்க நிலையிலேயே இருந்து படித்து என்ன சாதிக்க போகிறோம்? உங்களுடைய வயதில் குறைந்தது 7 மணி நேரம் தூங்குவது நல்லது. எனவே தூக்கத்தை துண்டிக்காதீர்கள். சில பேர் குளிக்காமல் கூட படிப்பார்கள், அப்போதுதான் வேறு யாரும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று. அந்த அரை பக்கமே யாரும் போக முடியாது. நன்றாக குளித்து 2 முறை குளித்து முகமலர்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை அணுகுவது நல்லது. 4வது நான் சொல்வது, ஒரே பாடத்தை தொடர்ந்து படிக்காதீர்கள். சில மாணவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, சரித்திரத்தை எடுத்தால் சரித்திரத்தையே படித்துக் கொண்டிருப்பது. சரித்திரத்தை முடித்த பிறகுதான் நான் பூகோளம் முடிப்பேன் என்றால் எப்போது நீங்கள் சரித்திரத்தை முடிப்பது? சரித்திரம் முடிவில்லாதது. ஏனென்றால் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற போதே சரித்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பாடத்தை நீங்கள் குறைந்தது 2 மணி நேரம் படிக்கலாம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். உட்கார்ந்து கொண்டே படிக்காதீர்கள். உட்கார்ந்து கொண்டே படித்தால் சில பேர் காலையிலிருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்து கொண்டே படிப்பார்கள், எழுந்து நடக்கவே மாட்டார்கள். உட்கார்ந்து கொண்டே படித்தால் உங்களுடைய கிரகிப்பு திறன் குறையும், உங்களுடைய இதயத்தினுடைய செயல்பாடு குறையும், உங்களுடைய முதுகெலும்பு தேயும், உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும், உங்கள் மூளையின் கொள்ளளவு குறையும். எனவே 1 மணி நேரம் படித்தால் ஒரு 5 நிமிடங்கள் வெளியே சென்று காற்று வாங்கி வாருங்கள். படித்தவற்றை திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள். ஒப்பித்து பார்க்காதீர்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். இப்படி ஒரே பாடத்தை 2 மணி நேரம் படியுங்கள். பிறகு ஒரு 30 நிமிட இடைவெளியில் வேறு ஏதாவது வாசியுங்கள். செய்தித்தாள்களை வாசிக்கலாம், போட்டித் தேர்வுக்கான பத்திரிகைகள் வாங்கலாம், வாசிக்கலாம். பிறகு இன்னொரு பாடத்தை படியுங்கள்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பது நல்லது. படிக்கிற போது பல்வேறு விதமான தகவல்கள் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் இதை போன்ற நூலகத்திற்கு வந்தால், இந்திய விடுதலை போர் என்று எடுத்தால், அதில் முதல் இந்திய விடுதலை போர் என்பது குறித்து நீங்கள் குறிப்பு தயாரிக்க வேண்டும் என்றால் 10 புத்தகங்களிலிருந்து நீங்கள் குறிப்புகள் படிப்பீர்கள். இந்த 10 புத்தகங்களை நீங்கள் வாங்க முடியாது. சில மாணவர்கள் பார்க்கலாம், எல்லா புத்தகங்களையும் வாங்கி வீட்டிலே குவித்து விடுவார்கள். பெற்றோரிடம் சென்று இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 50-60 புத்தகங்களை சரித்திரத்திற்காக வாங்குவது, ஒரு 30-40 புத்தகங்களை அறிவியலுக்காக வாங்குவது என்று வீடு முழுக்க புத்தகங்களாக இருக்கும். பிறகு இவ்வளவு புத்தகங்களை எப்படி படிப்பது? பேசாமல் தேர்வு எழுதாமல் விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விடுவார்கள். இதுதான் பிரச்சனை. நிறைய புத்தகங்களை வாங்குவதும் பயனில்லை. ஒருவரிடம் கேட்டார்கள், ஒரு யானையை எப்படி சாப்பிடுவது? யானையை யாரும் சாப்பிட முடியாது. யானை அளவுக்கு பெரிய ஒரு சோற்று குவியலை எப்படி சாப்பிடுவது என்று கேட்டதற்கு, ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் என்ற பதில் சொன்னார். ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் சாப்பிட்டால் யானை அளவு சாதத்தை கூட சாப்பிட்டு விடலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது அந்த பயணம் ஒரு சின்ன அடியில் தான் ஆரம்பமாகிறது. லாவோட்ஸ் சொன்னார், ஈவன் எ லாங் ஜேர்னி பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப் என்று குறிப்பிட்டார். அதை போல எவ்வளவுதான் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை குவித்துக் கொண்டு நீங்கள் மலைத்து போக வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக குறிப்புகள் எழுதி கொண்டால் நல்லது. சில மாணவர்களை பார்க்கலாம், 10 புத்தகங்களை வாசித்திருப்பார்கள். 10 புத்தகங்களையும் தேர்வுக்கு முதல் நாள் விரித்து வைத்துக் கொண்டு அங்க பிரதர்சனம் செய்வார்கள். இதில் இருப்பதை படித்துவிட்டு அடுத்ததில் படித்து கடைசியில் குழம்பி எது சரி என்று தெரியாமல். ஆகவே குறிப்புகள் எடுப்பது இதை போன்ற பொது தேர்வுகளில் மிகவும் முக்கியம். போட்டித் தேர்வுகள் என்று வந்துவிட்டால் ஒரே ஒரு பொருண்மைக்கு பல்வேறு புத்தகங்களிலிருந்து குறிப்புகள் எடுக்க வேண்டும். கைப்பட குறிப்புகள் எழுதுவதில் ஒரு லாபம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது நிறுவனத்தில் இருந்து கூட குறிப்புகளை வாங்கலாம், ஆனால் அவற்றில் இருக்கிற சாரத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களிடம் ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட்டேன். எடிசன் எப்படி பணியாளரை தேர்ந்தெடுப்பார் என்று உங்களுடைய பதில் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். 10,000 பேர் பிரதான தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் அந்த 10,000 பேருடைய விடையிலிருந்து உங்களுடைய விடை எப்படி தனித்தன்மையோடு விளங்குகிறது என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் வாசிக்கிற பத்திரிகைகள், நீங்கள் புரட்டுகிற நூல்கள், இவற்றில் இருந்தெல்லாம் குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்வதும் வாசிப்பதற்கு சமமானதுதான். சில பேர் நினைக்கிறார்கள், படித்து மனப்பாடம் செய்தால் தான் தயாரிப்பது. இல்லை, குறிப்புகள் தயாரிக்கிற போதே உங்கள் மனத்தில் அது குறித்த சகல பரிமாணங்களும் பதிவாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ಅಪ್ಪಾ

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: அடுத்தது முக்கியமானது, நீங்கள் இந்த குறிப்புகளை வார இறுதிகளில் திருப்புதல் செய்ய வேண்டும், ரிவிஷன் செய்ய வேண்டும். சில சிக்கலான வினாக்களுக்கு உங்கள் நண்பர்களோடு விவாதியுங்கள். ஒரு பயணத்திற்கு நாம் போகிறோம் என்றால் எவ்வளவு தூரம் அந்த இடம் இருக்கிறது என்பது தெரிய வேண்டும். எதன் மூலம் போக போகிறோம் என்பதும் தெரிய வேண்டும். அப்போதுதான் அதற்கு தகுந்த தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அதை போல நீங்கள் உங்களுடைய போட்டி தேர்வு எதுவோ அந்த போட்டி தேர்வுக்கான முந்தைய ஆண்டு வினாக்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும். அந்த வினாக்களை எல்லாம் சேகரித்து அவற்றை பார்த்தால் தான் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பது தெரியும். 10 ஆண்டு கேள்விகளை நீங்கள் திரட்டி அவற்றை வாசிக்கிற போது உங்களுடைய வாசிப்பு எந்த திசையில் நிகழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய குறிப்புகள் தயாரிக்கப்பட வேண்டியும் புரட்ட வேண்டிய புத்தகங்கள் முடிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கிற போது ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம், மேலோட்டமாக வாசிக்கிற போது உங்களுடைய அனுபவம் குறைவாக இருக்கும். பல புத்தகங்களை வாசிக்கிற போது உங்களுக்கு முதன்மை தேர்வில் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான விடையை உங்களால் எளிதில் முடிவு செய்ய முடியும். பலவற்றை வாசிக்கிற போது ஏற்கனவே வாசித்தவை இன்னும் பலப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வகுப்புக்கு செல்லுகிற போதுதான் முதல் வகுப்பு பாடம் முழுமையாக நமக்கு புரிகிறது. அதை போல விரிவாக வாசிக்க வாசிக்க போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய அறிவு ஆழப்பதுகிறது. இதிலே முக்கியமானது நீங்கள் செய்ய வேண்டியது ஓர் அட்டவணையை தயாரிப்பது. நாம் பெரும்பாலும் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு அட்டவணையை தயார் செய்வது இல்லை. உதாரணத்திற்கு இன்று என்னென்ன படிக்க வேண்டும், பொது அறிவு முதல் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 2ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 3ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 4ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், கட்டுரை தாளுக்கு எது படிக்க வேண்டும், நம்முடைய விருப்ப பாடத்திற்கு எது படிக்க வேண்டும், மொத்தம் 6, ஒவ்வொன்றிற்கும் 2 மணி நேரம், மொத்தம் 12 மணி நேரம் நீங்கள் படிப்பது. அதற்கு எந்த சின்ன தலைப்பில் நீங்கள் படிக்க வேண்டும் என்பது வரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த வாரம் முழுவதும் நீங்கள் படித்தவற்றை ஒரு முறை புரட்டி பார்க்க வேண்டும். ஞாபக மறதி ஏற்படுகிறது என்றால் ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்று நினைவாற்றலை பற்றி சொல்லுகிறவர்கள் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள், மூளையிலே சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் உண்மைதான். நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய நியூரான்கள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியமல்ல, அந்த மூளையிலே இருக்கிற நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி முடிச்சு போடுகின்றன என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய மூளையினுடைய ஆற்றல். அந்த மூளையினுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்குத்தான் நல்ல சத்தான உணவு சாப்பிட வேண்டும், கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உங்கள் மனத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அது எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: ஹலோ
4: ஹலோ

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நாள் முழுக்க படித்துக் கொண்டே இருக்காதீர்கள், ஓர் அரை மணி நேரம் இனிய இசையை கேளுங்கள். அதற்காக உங்களை எம்பி குதிக்கிற இசையை எல்லாம் கேட்காதீர்கள், நீங்கள் அயற்சி அடைந்து விடுவீர்கள். மகிழ்ச்சியான இசையை, மிருதுவான இசையை, மெல் இசையை கேட்டு உங்கள் மனத்தை தளர்த்தி கொள்ளுங்கள். இப்போது இசையை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் இசையை கேட்கிறார்களோ அவர்கள் மூளை வலுவாகிறது என்பதுதான். நீங்கள் ஓர் இசைக்கருவியை வாசித்தால் உங்களுடைய மூளையின் 2 அரைக்கோளங்களும் பலப்படுகின்றன. உங்கள் மூளையிலே இருக்கக்கூடிய எல்லா நியூரான்களும் செயல்பட தொடங்குகின்றன. உங்கள் மூளையிலே ஒரு வானவேடிக்கை நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இங்கே இருக்கிற போட்டித் தேர்வுக்கு தயாரிப்பவர்கள் உங்களுடைய மனத்தை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இனிய இசையை தினமும் அரை மணி நேரத்திற்கு கேளுங்கள். அது மேற்கத்திய செவியல் இசையாக இருக்கலாம், மொசார்ட், பீத்தோவான் போன்றவர்களுடைய அந்த சிம்போனியை கேட்டால் அதிலே இருக்கிற அந்த மெல்லிய ஓசைகளை உங்கள் மனம் துருவி துழாவி அதன் வழியே செல்லுகிற போது உங்கள் ஞாபக சக்தி பலப்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னொன்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், பெரிய இசையமைப்பாளர்களுடைய மூளை மற்றவர்களுடைய மூளையை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மூளையினுடைய அளவுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் பிராங்க் அனட்டோல் என்பவர் மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னார், தயவு செய்து உங்கள் புத்தகங்களை யாருக்கும் இரவல் கொடுத்து விடாதீர்கள், ஏனென்றால் என் நூலகத்தில் இருப்பவையெல்லாம் நான் இரவல் வாங்கியவையே என்று குறிப்பிட்டார். அவருடைய மூளை வெறும் 1100 கிராம் தான். ஆகவே அவர் அறிவாளி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மூளையிலே முடிச்சுகள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியம். நல்ல இசையை தினமும் அரை மணி நேரம் கேளுங்கள். அடுத்தது, தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். யாரெல்லாம் நடைப்பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் மூளையில் புதிய நியூரான்கள் உற்பத்தியாகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். படிக்கிற போது தேநீர் அருந்துவது கூட நல்லது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல உணவை சாப்பிடுவது, நன்றாக நடைப்பயிற்சி செய்வது, மனத்தை தளர்த்தி கொள்வது ஆகியவற்றை செய்வது அவசியம். படிப்பது ஏன் மறக்கிறது என்பதற்கு 3 காரணங்கள். 1, டிகே த்ரூ டிஸ்யூஸ். 2, டிஸ்ட்ராக்ஷன். 3, டிஸ்இன்ட்ரெஸ்ட். டிகே த்ரூ டிஸ்யூஸ் என்றால் ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது மறந்து போய்விடும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து வாளில்லா குரங்கு ஆனதற்கு காரணமே வாளை பயன்படுத்தாததுதான். மரத்திலிருந்து கீழே குதித்த குரங்குகள் வாளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வாள் என்பது மரத்தில் கிளைக்கு கிளை தாவுகிற போது சமத்தன்மையை உருவாக்குவதற்குத்தான் தேவைப்படுகிறது. மரத்தை விட்டு கீழே இறங்கிய போது வாள் எதற்கு? ஆனால் கீழேயும் வாளோடு இருக்கிற சில மனிதர்களை நாம் அறிவோம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: காட்டையாடினா அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினா
1: காட்டை அழித்து நாட்டை காட்டு

பாரு, பொழுது பாரு, தீர்வு பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, கம்புது பாரு, இப்படி அப்படி தாகுது பாரு. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா, ஓடுறா ஓடுறா ஓடுறா ராஜா.

பொழுது பாரு, இருது பாரு, வாயுது பாரு, அறகுது பாரு, எப்படி பாரு, அப்படி பாரு, இப்படி எப்படி காவுது பாரு. ஓடா ராஜா, ஓடா ராஜா, ஓடா ஓடா ஓடா ராஜா. சாட்டி கையை கொண்டு வாங்க கண்டி காலை இரண்டு, ஓடுது பாரு, இருது பாரு, வாயுது பாரு, அறகுது பாரு, எப்படி பாரு, அப்படி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஆகவே பயன்படுத்தாத ஒன்று தேய்ந்து போகும், ஒன்றை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தால்தான் மனத்திலே தங்கும். எனவே நீங்கள் வாரம் ஒருமுறை படித்தவற்றை புரட்டுவது அவசியம். படிக்கிற போது கவனச்சிதறல் கூடாது. இன்று இருக்கிற தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றிருக்கிற இளைய தலைமுறைக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சைமன் சினக் குறிப்பிடுகிறார். ஒன்று, இது டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன். 5 நிமிடம் கூட ஒருவர் பேசுவதை தன்னுடைய அலைபேசியை நோண்டாமல் கேட்க முடியாது. அவர்கள் கவனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்களால் ஒன்றின் மீது அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. இரண்டாவது, ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. எல்லாம் எளிதில் கிடைத்து விடுகிறது. நான் போட்டி தேர்வுக்கு தயாரிக்கிற போது மாதிரி வினாத்தாள் எப்படி இருக்கும் என்று அறிவதற்காக சென்னைக்கு வந்து வீதி வீதியாக தேடி ஒரு பேராசிரியரை பார்த்து அவரிடம் அந்த வினாத்தாளை பெற்றேன். அவர் என்னை நம்பாமல் இங்கேயே பிரதி எடுத்து கொடுத்து விட்டு போ என்று சொன்னார். ஆனால் உங்களுக்கு இப்போது இணையத்தை தட்டினால் அத்தனை கேள்வித்தாள்களும் கிடைத்து விடுகின்றன. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே முக்கியமானது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிப்பது. மூன்றாவது, விருப்பத்தோடு படிப்பது. சில மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள், நான் ஜியோகிராஃபி எடுக்கலாமா என்று. நான் அவர்களிடம் கேட்பது, அரபிக் கடல் இந்தியாவின் இடது பக்கம் இருக்கிறதா வலது பக்கம் இருக்கிறதா, மேற்கு பக்கம் இருக்கிறதா தெற்கு பக்கம் இருக்கிறதா, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் பூகோளத்தை எடுக்காமல் இருப்பதே நல்லது என்பதுதான் நான் சொல்வேன். சிலர் என்னிடம் வருவார்கள், நான் சரித்திரத்தை எடுக்கலாமா என்று கேட்பார்கள். நான் அவர்களிடம் கேட்பது, முதலாம் பாணிப்பட்டு போர் எங்கே நடந்தது என்று. அவர்கள் சொல்லுவார்கள், முதலாம் பாணிப்பட்டு போர் வட இந்தியாவில் தான் நடந்தது. அது பெயரே பாணிப்பட் என்று இருக்கிறதே, அங்கே தான் நடந்தது. சின்ன பிரச்சனை என்னவென்றால், யாரோ ஒருவர் இதை எடுத்தால் அதிக மதிப்பெண் பெற்றுவிடலாம் என்று சொன்னதும் இவருக்கும் சரித்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இவர் எடுக்கலாம். என்னிடம் ஒருத்தர் வந்து கேட்டார், தத்துவம் எடுக்கலாமா என்று கேட்டார். உங்களுக்கு அவ்வளவு தத்துவத்தின் மீது ஆர்வமா என்று கேட்டேன். இல்லை, பாடத்திட்டத்தில் அதுதான் குறைவாக இருக்கிறது என்று சொன்னேன். இதை போல யாரோ சொல்லி விருப்ப பாடத்தை எடுத்தால் அதை எப்படி விருப்பத்தோடு படிக்க முடியும்?
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: தரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரகதரக

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசினஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 வத்தையுமே மொன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தா பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தா கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தை மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, என் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணினாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்த ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனால் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கடலில் இருந்து தண்ணி தான் வறுமை ஒழுசு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோடய வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒரு மாணவர் வந்தால் தமிழ் எடுக்கலாமா விருப்ப பாடமாக என்று கேட்டார். உங்களுக்கு தமிழ் மீது அவ்வளவு விருப்பமா என்று கேட்டேன். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் தமிழை எடுக்காமல் இருப்பதே தமிழுக்கு செய்கிற பேருதவியாக இருக்கும் என்று. ஆக உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து அதை படித்தால் கவனம் சிதறாது. பொதுவாக கவனம் ஏன் சிதறுகிறது? ஒன்றை வாசிக்கிற போது அதோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் பல அறிவியல் வகுப்புகளில் செய்முறை வகுப்புகள் இருக்கின்றன. நீங்கள் செய்முறை வகுப்புகளில் நீங்கள் படிக்கிற கருத்தாக்கத்தை இயல்பான வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறீர்கள். அதை போல எதை படித்தாலும், சரித்திரத்தை படித்தாலும் சரி, பூகோளத்தை படித்தாலும் சரி, நீங்கள் வெள்ளத்தை பற்றி படித்தால் வெள்ளத்தை நீங்கள் நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துங்கள். பருவக்காற்றை பற்றி படித்தால் பருவக்காற்றை நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படியுங்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிக்கிறீர்களோ அவற்றை நீங்கள் மறுமுறை வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நீங்கள் படிக்கிற போது நீங்களாகவே விருப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போது அது எளிதில் உங்கள் மனத்தில் பதியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் ஒரு சோர்வு வரும். சில மாணவர்கள் ஒரு முறை எழுதியிருப்பார்கள், தோற்று போயிருப்பார்கள். தோற்று போனவுடன் இனிமேல் நம்மால் முடியாது என்கிற எண்ணத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். இங்கேயும் சில மாணவர்கள் முகங்களை பார்க்கிற போது அந்த சின்ன சோர்வு என்னுடைய நுண் கண்களுக்கு தெரிகிறது. நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் தோல்வி பெறுவதை பற்றி கவலைப்படாதீர்கள், அதை ஓர் அனுபவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு

முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போ.

0: பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காது உடம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காது உடம்புக்கு
1: முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போ

ஏமா இப்போது என்னம்மா தோணுது, அட ஏமா இப்போது என்னம்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக அமர்ந்து ஏன் தோற்று போனோம் என்பதற்கான காரணத்தை பட்டியலிடுங்கள். நான் குடிமை பணிகள் தேர்வு முதல் முறை எழுதிய போது 227வது ரேங்க் தான் கிடைத்தது. உடனே நான் எந்த பாடத்திட்டத்தில் மதிப்பெண்கள் குறைந்தது என்று பார்த்தேன். வேளாண்மையில் 2வது தாளில் எனக்கு மதிப்பெண்கள் குறைந்தது. காரணம், நான் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டு பயிர்களை பற்றி. நான் கம்பை பற்றி படித்தேன், சோளத்தை பற்றி படித்தேன், நெல்லை படித்தேன், கரும்பை படித்தேன், கத்திரிக்காயை படித்தேன், வெண்டைக்காயை படித்தேன். ஆனால் இது இந்திய அளவில் நடத்தப்படுகிற தேர்வு. அவர்கள் கோதுமையை கேட்டார்கள், பார்லியை கேட்டார்கள். பார்லி என்றால் பார்லி கஞ்சை தவிர ஒன்றும் அறியாதவன்னான். ஆகவே பார்லியை கேட்டார்கள், ரை என்றால் என்ன என்றார்கள், பொட்டட்டோ என்றார்கள், மஸ்டர்ட் என்றார்கள். நமக்கு தெரிந்தது மாம்பழம், அவர்களுக்கு தெரிந்தது ஆப்பிள். நமக்கு தெரிந்தது கொய்யா, அவர்களுக்கு தெரிந்தது ஆப்ரிகாட். இதையெல்லாம் கேட்டபோது என்னால் எழுத முடியவில்லை. அடுத்த முறை வட இந்திய பயிர்களுக்கும் சேர்த்து தயாரித்தேன். அதில் அதிக மதிப்பெண்களை பெற்றேன். எனவே முதலில் எதனால் தோற்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் விழுந்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் விழ வேண்டிய அவசியம் ஏற்படும். அமைதியாக அமர்ந்து ஏன் தோற்று போனோம் என்பதற்கான காரணங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். 1191 முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் நடந்த அந்த போரில் முகமது கோரி தோற்று போனார். அதற்கு காரணம், பிருத்திவிராஜனுடைய ஆளுகையை பற்றி அவரால் அனுமானம் செய்ய முடியவில்லை. 1192 இரண்டாம் தரையின் போர் நடந்த போது பிருத்திவிராஜ் எப்படியும் கோரியை தோற்கடித்து விடலாம், ஏற்கனவே பயந்து ஓடியவர் தானே என்கிற எண்ணத்தில் இருந்தபோது எதனால் தோற்றோம் என்பதை எல்லாம் சரியாக திட்டமிட்டு போரிலே புறமெதுகிட்டு ஓடியவர்களை எல்லாம் நடுவீதியிலே நின்று தூக்கிலே ஏற்று வெற்றியோடு தான் வர வேண்டும் என்கிற உள்ள எண்ணத்தை அங்கே இருந்த அத்தனை சிப்பாய்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தினார். கோரி கோரி வென்றார். எனவே தோல்வியின் காரணங்களை ஆராய்வதைத்தான் சரித்திரம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது இளைஞர் சக்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அடுத்ததாக முக்கியமானது, நீங்கள் நிறைய மாதிரி தேர்வுகள் எழுத வேண்டும். படித்துக்கொண்டே சில பேர் இருப்பார்கள், படித்துக்கொண்டே இருந்தால் அது அறிவாக ஆகிவிடும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. சாப்பிட்டு கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் பயில்வானாவதில்லை, கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை போல படிக்கிற போது உங்கள் மனத்திற்கு தேவையான பயிற்சி மாதிரி தேர்வுகள் எழுதுவது. நிறைய மாதிரி தேர்வுகளை எழுதிக்கொண்டே இருங்கள். அதன் மூலம் உங்கள் நேர மேலாண்மை என்ன போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் பெற முடியும். இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் ஆளுமை தேர்வுக்கு செல்வீர்கள். சில பணிகளில் ஆளுமை தேர்வு, சில பணிகளில் நேர்காணல். நேர்காணல் என்றால் அந்த பணி குறித்தும் உங்களுடைய படிப்பு குறித்தும் நீங்கள் தயாரிக்க வேண்டும். ஆளுமை தேர்வு என்றால் உங்கள் தலைமை பண்பு, உங்கள் அறிவு, சமயோசித புத்தி, உங்கள் தோற்றம், உங்களுடைய சமூக பார்வை, சமூக நுண்ணறிவு, பேசுகிற திறன், படித்த அறிவு ஆகியவை பரிசோதிக்கப்படுகின்றன. நீங்கள் அங்கே செல்லுகிற போதே தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். நாங்கள் இது போன்ற ஆளுமை தேர்வுக்கு செல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆலோசனையை வழங்குகிறோம். தயவு செய்து ஆளுமை தேர்வுக்கு செல்வதற்கு முன்னால் ஓர் 5 நிமிடங்கள் நேராக நில்லுங்கள். நீங்கள் நேராக நின்றால் உங்களுடைய உடலில் ஆக்சிடோசின் என்கிற ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆகிறது. அது உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்கிறது. நீங்கள் தளர்ந்து போய் நின்றால் உங்கள் உடம்பில் கார்டிசால், அட்ரினலின் போன்ற ரசாயனங்கள் உற்பத்தி ஆகின்றன. அவை உங்களை பதற்றமடைய செய்கின்றன. 5 நிமிடங்கள் நீங்கள் அப்படி நின்றால் அது உங்கள் உடலை மாற்றுகிறது, அது மனத்தை மாற்றுகிறது, நடத்தையை மாற்றுகிறது, உங்களிடமிருந்து வெளிவருகிற கேள்விகளை மாற்றுகிறது. ஆகவே நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகளை நம்பிக்கையோடும் உறுதியோடும் திட்டமிட்டும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்றுவீர்கள்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெடத்தில் எங்கள் சார் சொல்கிறாரு, எல்லோரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு நாங்கள் சாக்ஸு எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சி கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்கு வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சத்தொறியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவி சொல்லி இதை சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு, நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாட்டையும் அழுவுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை இந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பிலை கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால உங்கள் பிள்ளை வேலைக்கு போகல, எதனால வேலைக்கு போகலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மன பயத்தோடய நான் வாழ்றேன் வீட்டுக்குள்ள. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனபயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் என்

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சாதி விட்டு, சாமி விட்டு, எல்லாம் விட்டு, கொல்ல விட்டு, மானம் விட்டு, ஈனம் விட்டு, மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
5: என்னத்த சொல்ல வர்ற?

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டதா?

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்ட சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: எங்கள் அக்க மக்க
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா, அப்புறம்
2: பிரதீக்ஷா.
1: இன்னைக்கு வந்து சனிக்கிழமையில, அதனால நம்ம பிரதீக்ஷாவுமே நம்ம கூட வந்து ரெண்டு பாடலும் ஒரு கதையும் சொல்றதுக்காக இருக்காங்க. சரி, வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாட போறீங்க?
2: ஒரு மலையாள பாட்டு.
1: சரி, ஓகே. பாட ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா தான் இருக்கேன்.

0: சரி ஓகே, ரொம்பவே அவங்க வந்து மலையாள பாட்டை ரொம்ப சூப்பராக பாடிட்டாங்க. அடுத்துதான் வந்து இன்னைக்கு விளையாட்டு தகவல், அதையுமே தெரிஞ்சுக்குவோம். உலக யூத் மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியாவை சேர்ந்த காஜல் அவங்க வந்து தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. 20 வயதுக்குட்பட்டவரான அந்த உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் வந்து நடக்குதுல, அதில் வந்து பெண்களுக்கான ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு போட்டிகள் நடக்குது. இதில் வந்து 76 கிலோ பிரிவு அரையிறுதியில் இந்தியாவை சேர்ந்த காஜல் அவங்க வந்து பைப்பர் அவங்கள வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. அடுத்துமே சிங்க்ரோசன் அவங்களோட மோதி துவக்கத்தில் இருந்தே நம்ம காஜல் அவங்க வந்து நல்லா விளாண்டு தங்கப்பதக்கத்தையுமே வெற்றி பெற்றுட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்து இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து திருக்குறள் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது நாங்கள் பாதி குறள் சொல்லுவோம், நீங்கள் வந்து மீதியை சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து மேலே இருக்கிற அந்த 4 மட்டும் நான் சொன்னேன்னா, அடுத்து அந்த கீழே இருக்கிற 3 வந்து நீங்கள் சொல்லணும். சரி பிரதீக்ஷா, நீங்கள் ஒரு குறள் சொல்கிறீங்களா?
1: சொல்கிறேன்,
0: சொல்லுங்க.
1: தெளிவில் அதனை
0: மேலே இருக்கிற 4 மட்டும் நீங்கள் சொல்லணும், மேலே இருக்கிற வரியை மட்டும் சொல்லணும், கீழே இருக்கிற வரியை வந்து நேயர்கள் சொல்லுவாங்க.
1: தெளிவில் அதனை தொடங்கார் இழிவெண்ணும் மேதப்பாடு.
0: கொஞ்சம் சவுண்டாக சொல்லிடுங்க.
1: தெளிவில் அதனை தொடங்கார்.
0: தெளிவில் அதை தொடங்காரா?
1: தெளிவில் அதனை தொடங்கார்.
0: தெளிவில் அதனை தொடங்கார். உங்களுக்கும் இந்த குரல் வந்து தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094439999 அப்படி கால் பண்ணியோ, இல்லைனா நீங்கள் அப்படி பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:14 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: பிரதீக்ஷா
0: அடுத்து வந்து ஒரு கதை சொல்றதுக்காகவும் ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்ல.
1: ஆமாக்கா, திருக்குறள் கேம் தான்க்கா இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம். அதில் வந்து நான் கேட்டு திருக்குறள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நானே மீதி திருக்குறளையும் பொருளையும் நானே சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஈஸியான திருக்குறளாக
0: கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் வந்து அடுத்து சொல்லுவோம்.
1: ஆமாக்கா.
0: சொல்லிடுங்க.
1: தெளிவில் அதனை தொடங்கார், இழிவெனும் ஏதப்பாடு அஞ்சுபவர், கெட்ட பெயருக்கு அஞ்சுபவர் கெட்ட செயலை செய்ய மாட்டார்.
0: இந்த குறள் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: நான் வந்து அங்கே லிடியன் நாதஸ்வரன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாங்க திருக்குறள் எல்லாத்தையுமே டியூனோடு சேர்த்து பாடுற மாதிரி, அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி பாடினேங்க்கா.
0: சரி ஓகே. அவங்க வந்து அந்த பாடின பாட்டு, அந்த திருக்குறளை வச்சு பாடின பாட்டை அவங்களுக்கு வந்து இப்போ ஞாபகம் இருந்து இப்போ வந்து நம்மள்ட்ட டக்குன்னு அந்த க்வெஸ்சினை கேட்டிருக்காங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு வேற குறள், கொஞ்சம் ஈஸியாகவே நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லிடவா?
1: நானே சொல்லிடுறேங்க.
0: சொல்லுங்க.
1: செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம்.
0: மீதியை வந்துட்டு நேயர்கள் சொல்லணும். உங்களுக்கும் இந்த குறள் வந்து தெரியும்னா கால் பண்ணுங்க 7094-4399-99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் வந்து நீங்கள் ஒரு கதையுமே சொல்ல போறீங்கல்ல.
1: ஆமாக்கா, சொல்லவாக்கா.
0: சரி.
1: ஒரு ஊரில் வந்து பண்டி இருக்கின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் வந்து ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க.
0: அடுத்ததான் வந்து நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
2: நான் பூவாளன் பாமலன் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
2: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்ண்ணா. அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமே, நான் கேட்டீங்களாண்ணா?
2: என்ன
0: பாடல் வேணும்னா?
2: புது பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா? நம்ம பூபாலன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாகவே பதிலை, ஃபஸ்ட்டு நேராக வந்து கரெக்டாக பதிலையுமே சொல்லிட்டாங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, செல்வங்கள் எல்லாவற்றிலும் மிக சிறந்தது வந்து கல்வி அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். சரி, அடுத்ததான் வந்து நீங்கள் கதை சொல்கிறீங்கல்ல.
1: ஒரு ஊரில் வந்து பண்டி இருக்கின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து நல்லா படிப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ வந்து யார் டாப் ரேங்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பைசைக்கிள் வாங்கி தரேன்னு. அப்போ வந்து பண்டி வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து அவங்க டியூஷனில் இருக்கிற டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த க்வெஸ்சனை மட்டும் அவன் குறித்து வச்சு படிச்சிருக்கான். ரிக்கி வந்து புக்கு ஃபுல்லாகவே படிச்சிட்டா.
0: அடுத்து
1: வந்து அந்த எக்ஸாமுமே வருது. அப்போ பண்டி வந்து டாப் மார்க் எடுத்துடுறான்.
0: சரி ஓகே. அவங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஃபுல் புக்கையுமே படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு ஊட்டச்சத்து பொருள் பற்றி சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். சரி, நீங்கள் பாம்பு பழம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: பாம்பு பழமா தெரியலேக்கா.
0: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இதை வந்து சேலக் பழம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆங்கிலத்தில் வந்து ஸ்னேக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தோட தோல் வந்து முள்ளோட அடர் பழுப்பு நிறத்தில் வந்து பாம்பு தோல் மாதிரியே இருக்குமா. தோலை உரிச்சோன்னா உள்ளே அந்த பூண்டு பல் மாதிரி வந்து மஞ்சள் நிறத்தில் சுளைகளாக இருக்குமா. இதோட டேஸ்ட்டு அன்னாசி அப்புறம் வந்து ஆப்பிளோட டேஸ்ட்டு கலந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பீட்டா கரோட்டின் இதில் வந்து அதிகமாக இருக்கிறனால கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதான். அதாவது கண் பார்வையை வந்து கூர்மையாக்குறது, அப்புறம் கண்ணில் ஏற்படுற பிரச்சனைகளை தடுக்கிறது, மூளை செயல்பாட்டை வந்து அதிகமாக்கி நினைவாற்றலை அதிகரிக்க வந்து உதவுது. உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பலம். அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்டா வயிற்று பிரச்சனைகள்லாம் வரலாம், அதாவது வந்து செரிமான பிரச்சனை, வாந்தி இந்த மாதிரி கூட ஏற்படலாம். உள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து சாப்பிடக்கூடாது. அந்த அடர் பழுப்பு நிறத்தில் வந்து உள்ள அந்த சதையை மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடணும். இது வந்து பனைமரம் இனத்தை சார்ந்ததுன்னுமே சொல்கிறாங்க. அதாவது நம்ம கொட்டையெல்லாம் விதை போட்டோன்னு அதை உடச்சி சாப்பிட்டா உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குமே, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா?
1: சாப்பிட்டுருக்கீங்க.
0: அந்த இனத்தை சேர்ந்த தான் இது அப்படின்னுமே சொல்றாங்க. சரி, அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:29 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
3: பிரதீக்ஷா.
2: பிரதீக்ஷாவுமே வந்து அடுத்ததான் வந்து ஒரு போன பகுதியில் வந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்போ மீதியை வந்து இந்த பகுதியில் சொல்லுவாங்க.
3: இப்போ வந்து பண்டி டாப் மார்க் எடுக்கிறான், ரிங்கி வந்து செகண்டாக வரா. அதனால் அவங்க அப்பா அன்னைக்கு ஈவினிங் வந்து ஹோட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹோட்டல் கூப்பிட்டு போனால் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும்போது ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு 3 வராங்க. அப்போ வந்து 2 குவிஸ் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து ரிங்கியோட அந்த புக்கு ஃபுல்லாக படித்தால, அதனால் அந்த புக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிங்கி புக்கு ஃபுல்லாக படித்ததுனால எல்லா

0: க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் பண்ணிடுறா. பண்டி வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தனால ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறா. அப்போ வந்து அந்த குவிஸில் வந்து ஜெயித்தவங்களுக்கு ஒரு பைசைக்கிள் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிங்கி வந்து அந்த கொஸ்டின் ஃபோராக ஆன்சர் பண்ணதுனால ரிங்கிக்கு வந்து அந்த பைசைக்கிளை கொடுத்துட்றாங்க. அப்போ தான் வண்டிக்கு புரியுது, புக்குன்றது நம்ம மார்க்கு கண்ணி மட்டும் படிக்கிறதில்ல, நம்ம நாலேஜ் கண்டி படிக்கிறது.
1: ஆமாம், நம்ம வந்து ஒரு புக்கை படிக்கும்போது அதை புரிஞ்சு படித்தோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நம்ம பிரதீக்ஷா சொன்ன மாதிரி மார்க்குக்காண்டி வந்து ஒரு புக்கை படிக்கக்கூடாது, நம்மளும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வந்து கேள்விகளை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சு பதிலுமே சொல்ல முடியும். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்க வந்து தொடர்ந்து இயர்ஃபோன் பயன்படுத்துகிறனால அவங்களோட காது கேட்குற திறனையும் ஆரோக்கியத்தையும் வந்து கடுமையாக பாதிக்கும். சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வந்து காது குழாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால பெரியவங்களை விட சத்தம் பலமாகவும் நேரடியாகவும் உள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிக சவுண்டோட ரொம்ப நேரம் வந்து இயர்ஃபோன் மாட்டி கேட்குறப்ப உள் காதில் உள்ள அந்த நுட்பமான செல்கள் நிரந்தரமாக வந்து சேதமடைஞ்சிரும். இதை குணப்படுத்த முடியாத அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இயர்ஃபோனை வந்து காதில் மாட்டியே வச்சுருந்தோன்னா காற்று இல்லாமல் அந்த வியர்வெல்லாம் சேர்றப்ப பாக்டீரியாக்கள் வந்து வளர்ந்து காதில் அரிப்பு அப்புறம் சீல் மாதிரி தொற்றுகள்லாம் ஏற்படும். ஹெட்ஃபோன் மாட்டிட்டு வந்து வெளியே போகிறப்ப சுற்றி இருக்கிற சத்தங்கள் ஆபத்துகள்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஹாரன் சத்தம் மற்றவங்களோட குரல்னு எதுவுமே நமக்கு கேட்காது. இயர்ஃபோனை காதில் வந்து இறுக்கமாக நுழைக்கிறனால இயற்கையாக வெளியே வர வேண்டிய அந்த காது அழுக்கெல்லாம் உள்ளேயே தங்கி அந்த அடைப்பை ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு வந்து தொடர்ந்து 60 நிமிடத்துக்கு மேலே வந்து இயர்ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. வெளியே நடந்து போகிறப்பெல்லாம் இயர்ஃபோனை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சளவு வந்து இயர்ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. சரி, அடுத்ததான் வந்து நம்மளுமே ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம், அதாவது திருக்குறள் பாதி வந்து நாங்கள் சொல்லுவோம், மீதியை வந்து நீங்கள் சொல்லணும். அடுத்ததான் வந்து என்ன குறள் அப்படின்னா இனிய உளவாக இன்னாத குரல், மீதியை வந்து நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:41 ஆயிடுச்சு. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
4: பிரதீக்ஷா.
3: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
5: நல்லா இருக்கேன்ப்பா.
3: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா.
5: இன்னைக்கு
3: வந்து ஒரு கேம் விளையாடுறோமேக்கா.
5: இன்னால கனி கனி இருக்கு, காய் காய் திம்பதுலாம் அர்த்தம். அது என்னன்னா, நல்ல சொற்கள், அதாவது எல்லாத்துக்குமே எல்லாமே நல்ல இருக்கும் போது நம்ம கெட்டதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அதாவது நல்ல வார்த்தைகள், அது நல்ல முடிவுலையும் பேசி பழகலாம்.
3: என்ன பாடல் வேணும்க்கா?
5: பாட்டு போடுங்க.
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
5: நன்றி, வணக்கம்.
3: நம்ம தமிழரசி அக்காவுமே இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, லாஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லைனாலுமே அதை வந்து அதோட பொருளையுமே அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்து பிரதீக்ஷாவுமே ஒரு பாடல் பாடுறதுக்காண்டி இருக்காங்க.

ரொம்பவே சூப்பராக பாடியிருக்கீங்க. இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து பிரதீக்ஷா பாட்டு பாடினப்போ வசந்தி அக்கா கேட்ட பாடல் தான். அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிரதீக்ஷா பாடியிருக்காங்க. சரி, அடுத்ததான் வந்து நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் பற்றி தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். இது வேதியியல் அப்புறம் மின்னாற்றல் தொடர்பான அறிவியலை இணைத்த ஒரு பொறியியல் பிரிவு தான். இதில் வந்து பேட்டரிகள், எரிபொருள் கலங்கள், மின்முலாம், அது அதுக்கப்புறம் அரிப்பு தடுப்பு, இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பங்களை பற்றி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பில் வந்து இதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தா இந்த கோர்ஸ் வந்து

0: படிக்கலாம். ஜேஇஇ மெயின் இல்லைனா மாநில அளவுனால் அந்த நுழைவு தேர்வு எழுதி சேரலாம். இதில் இருக்கிற முக்கிய பாடப்பிரிவுகள்னு பார்த்தோன்னா அடிப்படை மின்வேதியியல், அரிப்பு அறிவியல், மின்கலங்கள், அப்புறம் வந்து ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பங்கள்னு, தொழில்முறை எலக்ட்ரோலைசிஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரோ சிந்தசிஸ்னு நிறைய முக்கியமான பாடங்கள்லாம் இருக்குது. என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மின் வாகனங்கள் தயாரிப்பு, அப்புறம் வந்து பேட்டரி ஆராய்ச்சி நிறுவனங்கள், புதுப்பிக்கத்தக்க வந்து எரிசக்தி, அப்புறம் வந்து சூரிய சக்தி நிறுவனங்கள்னு இன்னுமே நிறைய நிறுவனங்களில் வந்து வேலை பார்க்கலாம். அடுத்ததான் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பிரதீக்ஷாவே இந்த கேமை சொல்லிடுவாங்க.
1: திருக்குறள் கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம்.
0: நாங்கள் வந்து பாதி திருக்குறளில் சொல்லுவோம், நீங்கள் வந்து மீதி திருக்குறளை சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதில்களையோ சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம பிரதீக்ஷாவுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
1: பாய்
0: பாய். இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4.

0: 40.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
4: ஜாபீர்.
3: நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து 6-7 பேசுறதுக்காண்டி வந்துட்டாங்க. அடுத்ததான் வந்து ஆணியின் உலகில் அப்படின்னு வந்து ஒரு புக்கையுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
4: ஆமாக்கா, ஆணியின் உலகில் இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. ஆணிக்கு வந்து, அதாவது நம்ம முன்னாடி வந்து மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி உட்காந்து தெரிஞ்சிருப்போம். அப்புறமா நாகன வாயுடன் ஆணி அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அப்புறமா அதாவது இந்த மண்புழு பற்றின தகவல் தெரிஞ்சிருப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தட்டான்களின் கனவு அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான். ஆணிக்கு கூட விளையாட யாரும் இல்லை. பக்கத்து வீட்டு ரிசியும் ஊருக்கு போயிட்டான். ஆணி வீட்டு முன்பு இருந்த தோட்டத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தா. அம்மா அடுக்கையில் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இன்னும் ஆபீஸ் விட்டு வரல. என்ன செய்வது அப்படின்ற மாதிரி வானத்து மேகங்களில் நிறமாறி கொண்டிருந்தன. வெளிச்சம் குறைந்து மேகங்கள் கருத்தன. டர் அப்படின்ற ஒரு சத்தம் மேலிருந்து கேட்டுச்சு. ஆணி நிமிர்ந்து பார்த்தான். மேகங்கள் ஊடே ஒரு விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அதன் பின்னால் வெண்புகை ஒரு கோடு போட்டது போல தெரிந்தது. ஏரோப்ளேன் பார்த்ததும் அவளுக்கு உற்சாகம். உடனே அவள் வீட்டு வாசலில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் தளத்தில் கைகள் இரண்டையும் விரித்து கொண்டு ஏரோப்ளேன் பறப்பது போல ஓடினாள். முற்றத்தை சுற்றி வந்தார். அப்போதுதான் திடீரென குளிர்ந்த காற்று வீசியது. தோட்டத்தில் சிறகுகள் அடிக்கிற விர் என்ற சத்தம் கேட்டது. எப்படி முன்னாடி டர், இப்போ விர் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆணி சுற்றி மட்டும் பார்த்தா. அட, தட்டான்கள் கூட்டமாய் சர்ரு புர்னு பறக்குது அப்படின்ற மாதிரியான சந்தோஷத்தில் சொன்னாங்களாம். அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றத கண் தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். சரி, அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம்.
4: திருக்குறள் கேம்.
3: ஆமாம், நாங்கள் வந்து பாதி திருக்குறளை சொல்லுவோம், நீங்கள் வந்து மீதி திருக்குறளை சொல்லணும். அடுத்தது வந்து நேயர்களுக்கான கேள்வி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், மீதியை வந்து நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோ. 7 கல்லை வச்சு வந்து இப்போயுமே சின்ன பசங்கள்லாம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, உங்களுக்கு வந்து என்னென்ன கேம்லாம் ஞாபகம் வருது? 7 கல்லை
4: சொன்னோன்னே
3: தட்டாங்கல். ஆமாம், தட்டாங்கல், 7 ஷாட்டு, அந்த கேம் எல்லாமே நம்ம 7 கல் அந்த மாதிரி வச்சு தான் விளையாடுவோம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது 7 ஷாட், அந்த கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து டென்னிஸ் பந்து இல்லைன்னா ரப்பர் பந்தை வந்து பயன்படுத்தி 7 தட்டையான கல்லை ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல 7 தட்டையான கல்லை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கணும். முதல் டீம் வந்து தூரத்தில் இருந்து அந்த கற்களை வந்து குறிப்பாக அடிப்பாங்க. கல் விழுந்தோன்னே பந்து போட்ட டீம் வந்து பந்தை எடுக்க ஓடுவாங்க. இன்னொரு டீம் வந்து பழையபடி கல்லை அடுக்கி 7 கல்னு கத்தணும். ஆப்போசிட் டீம் வந்து பந்தை எடுத்து அவங்க கல்லை அடுக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்கன்னா அந்த டீம் வந்து தோத்ததாக சொல்கிறாங்க. அப்படி வந்து கல்லை அடுக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு புள்ளி கிடைக்குமா. பந்தை வீசுகிறவங்க வந்து குறிப்பிட்ட எல்லை கோட்டுக்குள்ளேயே தான் நின்று தான் இந்த கேம் அடிக்கணுமா அந்த பந்தை. சரி, இந்த கேம் நீங்கள் விளாண்டுருக்கீங்களா?
4: 7 ஷாட்டு தானக்கா விளாண்டுருக்கீங்கக்கா.
3: ஆமாம், இதை தான் ஏழு கல் வச்சு விளாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எப்படி விளாடுவீங்க?
4: நாங்களும் நீங்கள் சொன்ன ரூல்ஸ் வச்சு தாங்க விளாடுவோம்.
3: சரி ஓகே. அடுத்ததான் வந்துட்டு ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், மீதியை வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையே சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்ன பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில் அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கடா கொள்றா அப்படின்னு சொல்லையில் இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து ரெண்டு கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்கள் தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதம் ஆகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காகண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெற்ற தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னோடய அவங்க மகளை கட்டின ஒரு மருமையன் தான் நான். இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போண்டாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இதை மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்கு உள்ள வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாய்ச்சிருக்கு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான். 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 ரூபா வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த வீட்டில் அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசையஃபம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
5: ஜாபீர்.
4: அடுத்ததாக வந்து நம்ம ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம்ல ஜாபீர்.
5: ஆமாக்கா, திருக்குறள் கேம்.
4: ஆமாம், நாங்கள் வந்து இன்றைக்கி திருக்குறள் கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். ஒரு திருக்குறளுமே கேட்டிருந்தோம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். மீதியை வந்து நீங்கள் சொல்லணும், உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094-4399999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே ஆணியின் உலகில் அப்படின்ற ஒரு புக்கை வந்து வாசிச்சுட்டு இருந்தீங்களே.
5: சொல்லிடுவாக்கா.
4: அதை எழுதினவங்க பேரையே சொல்லிடுங்க.
5: ஆணியின் உலகில், இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால தான் இது இயக்கப்பட்டுச்சுக்கா. சரி, அட தட்டான்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தோட நம்மளோட ஆணி வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறமா கூட்டமாக சர்புர் அப்படின்னு குறுக்கே மாறி மாறி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அவளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. முட்டை கண்களுடன், நீண்ட சிறுகுகளுடன், மெலிந்த உடலுடன் உள்ள தட்டான்கள் எப்படி இங்கே திடீர்னு வந்துச்சு? சுற்றி கொண்டிருந்த அந்த ஆணி நிறுத்தி அப்படியே நின்று யோசித்தாள். அப்போது அவளுடைய தாத்தா சொன்னது நினைவுக்கு வந்தது. தட்டான்கள் சுற்றினால் மழை வரும். ஆகா, மழை வரப்போகிறது. சரி, இந்த தட்டான்கள் எல்லாம் இவ்வளவு நாள் எங்கே இருந்தன? 2-3 தட்டான்கள் அவளுடைய தலை மீது சுற்றின. அவள் தலை நிமிர்ந்து, இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்க என்று கையாட்டி கேட்டாள். அத்தனை வேகத்திலும் ஒரு தட்டான் மட்டும் அவள் சொல்வதை உற்று கவனித்த மாதிரி இருந்தது.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச வந்து ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: மாமு கரோடு கடை
4: சொல்லுங்க. நான் நல்லா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கிறேன்.
4: சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருக்கீங்களாண்ணா?
6: ஆ, கேம் திருக்குறள் பாதி சொல்லிட்டு இருக்கிறியா? திருக்குறள் மீதி நம்ம சொல்லணும்.
4: ஆமாண்ணா, உங்களுக்கான ஒரு குறளுமே கேட்டிருந்தோம்ண்ணா.
6: ஒழுக்கம்.
4: ஆமா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். மீதியை நீங்க சொல்லுங்கண்ணா.
7: ஹலோ
4: ஹலோ
7: உங்களுக்கு
4: அதோட பொருள் தெரியுமாக்கா? சரி, ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
7: நாங்களும்
4: வாழ்த்து சொன்னோம்னு சொல்லிருங்கக்கா.
7: ஓகேமா, பாட்டு என்ன பாட்டு? விஜய் பாட்டு போடுவீங்களா ஏதாவது படத்துல இருந்து?
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
7: ஓகேமா, தேங்க்யூ.
4: சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஜாபிர் தம்பியுமே வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
5: ஆமாக்கா. அப்புறமா அவள் சொல்லுவதை கவனித்தபடியே ஒரு மாதிரியான தட்டாங்கள் வந்து இருந்துச்சு. அவள் முகத்துக்கு நேராக சிறகுகளை அடித்தபடி அப்படியே நின்றது. அந்த தட்டான் மஞ்சள் நிறத்தில் அவ்வளவு அழகாக இருந்தது. மறைந்து கொண்டிருந்த சூரிய ஒளியின் கிரணங்கள் பட்டு ஒளிர்ந்தது. அந்த மஞ்சள் தட்டான்கள் தன்னுடைய குட்டியான வாயை திறந்து, ஆனி நாங்கள் எங்கே இருந்து வரோம்னு தெரியுமா என்று கேட்டது. தட்டான் பேசியதை கேட்ட ஆனி மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் ஆமாம் என்று தலையாட்டினாள். உடனே அந்த மஞ்சள் தட்டான், சரி வா முதுகில் ஏறிக்கோ என்று சொன்னது. அவள் எப்படி ஏறுவது என்று யோசிக்கும் முன்பே அவளை ஒரு சுற்று சுற்றியது. அவ்வளவுதான், குட்டி பொம்மை போல ஆகிவிட்டாள். அவளை முதுகில் ஏற்றிக்கொண்டு விற்றனென பறந்தது. இதுக்கப்புறம் அந்த தட்டானும் ஆணியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நாளைக்கான பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி ஓகே, அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்குமே, எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட உரிமை இருக்குது. ஆர்டிக்கல் 21 படி வாழ்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட ஆரோக்கியம், நல்ல சாப்பாடு, கல்வி, அப்புறம் வந்து பாதுகாப்பான சூழ்நிலைன்னு ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வந்து வழிவகுக்குது. ஒவ்வொரு குழந்தையுமே வந்து உயிரோடு வாழ்கிறதுக்கும் உடம்பை வந்து நல்லா பாதுகாக்க உரிமை இருக்குது. குழந்தைங்க வந்து சந்தோஷத்தோடு வாழணும். குழந்தைங்க வந்து அந்த கொத்தடிமை தொழிலில் இருந்து பாதுகாத்து கண்ணியமாக வளர வந்து உதவி பண்ணுது. குழந்தைங்க அவங்க வந்து அவங்களா வாழணும். மற்றவங்க துன்புறுத்தலுக்காண்டியோ புறக்கணிப்புக்காண்டியோ அவங்க வந்து பின்மாறி போயிடக்கூடாது. பிறக்கிறப்ப வந்து பிறப்பு பதிவில் இருந்து குழந்தைங்களுக்கு அடுத்து என்னெல்லாம் அவசியமோ அத்தனையுமே இந்த உரிமையை வந்து இந்த உரிமை தான் குறிக்குது. குழந்தை வந்து தனது வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்வி கற்றுக்க, விளாட, ஓய்வெடுக்க வாய்ப்பு பெறணும். இந்த மாதிரி குழந்தை உடல், மனம், சமூக வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறது இந்த உரிமையை வந்து மதிக்கிறதாகும். சரி, அடுத்ததான் வந்து பாடலுமே. பிகில் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: நான் முகமது சாதிக்.
0: அடுத்ததான் வந்து நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, வித்தைக்கார சிறுமி
1: வாசிக்கிறாங்க.
0: அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க நாள்லாம்? உங்களுக்கு
0: ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கனா?
2: ஓகே, என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
0: இப்பயும் போலதானா?
2: இப்பயும் போலந்தானா? என்னென்ன பண்ணுவீங்க?
0: எங்கயாவது போக வேண்டியதானா?
2: சரி சரி, ராமேஸ்வரத்துல இருந்துட்டு இடம் இல்லையா நான் போகிறதுக்கு?
0: நிறைய இடம் இருக்குண்ணா, நம்ம தானே போகணும்.
2: ஆமா ஆமா, பாம்பன் பாலத்துல அப்படியே ஒரு ட்ரெயின் ஜாலியா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு வாட்டி போனாவே டைம் போறது தெரியாது.
0: ஆமாண்ணா ஆமா.
2: சரி சூப்பர்ப்பா.
0: சரி ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமேண்ணா.
2: ஆமாப்பா, எனக்கு திருக்குறள் சொல்லுங்களேன், ஈஸியா ஒண்ணு கொடுங்களேன்.
0: சரி, நான் உங்களுக்கு வந்து ஈஸியாவே கேக்குறேன்னா, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, மீதிய நீங்க சொல்லுங்கண்ணா.
2: நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதற்குரிய அர்த்தம் என்னன்னா, ஒருவர் செய்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கடைசி வரைக்கும் வாழ்நாள்ல மறக்கவே கூடாது. சப்போஸ் ஒருவர் கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருன்னா, அது அன்னைக்கே மறப்பது அப்படிங்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம். அதுதான் அதனுடைய குரலுக்கான அர்த்தம். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
0: கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பாடல் தான் வேணும்?
2: எனக்கு வந்து விண்ணை தாண்டி வருவாயா, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து ஹோம் அன பெண்ணி அந்த பாட்டுப்பா.
0: கண்டிப்பா கொடுத்துருவோம்னா.
2: தேங்க்யூ சோ மச், இந்த டே சூப்பரா மீட்டோம்.
0: நன்றிண்ணா,
2: பை பா பை.
0: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே கரெக்டா வந்து குரலை சொல்லிட்டாங்க. அடுத்ததா இப்ப நீங்க வந்துட்டு ஒரு புக் ரீட் பண்றீங்கல்ல,
1: இந்த புக்கு பேர் என்ன? வித்தைக்கார சிறுமி. இது ஒரு சிறிய நாவல். இது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. வானம் அவங்க தான் இதை இதை உருவாக்கியிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. 9 1 76 50 49 1 இப்படின்ற நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கூட,
0: உங்களுக்கு வேணும்னா அந்த புக்கோட அதாவது 91 76 54 99 91 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்துட்டு நீங்களுமே இந்த புக்கை வாங்கிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் வாசிக்க ரெடியா?
1: வாசிக்கிறேங்க, கேளுங்க. கொம்பு அந்த அந்த டாபிக்ல நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். சரி வாசிக்கலாமாக்கா?
0: ஆ வாசிங்க.
1: இருவரும் தூரை கடை செல்லணும். கடையில் இருந்த மிட்டாயை வாங்கி சாப்பிட்டு கொண்டே வந்தன. தாத்தா வெற்றியை முன்னேற்று பகிர்ந்து மிட்டாய் தாங்க தாத்தா. போட்டி இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அவரிடம் போய் சுரேஷ் கொஞ்சம் சொன்னபோதும் கேட்டார் அதுக்குடைய சுண்ணாம்பு என்று தாத்தா கேட்டதுன்னே விக்னேஷ் எடுத்து கொண்டு வந்தான். தாத்தா கொஞ்சமாய் சுண்ணாமை வச்சு என்ன பண்ண போகிறீர்கள்? தொண்டையில் தடவியில் பின் வெற்றியை கொண்டாடும் போதே இருக்கும். சுரேஷ் சம்ம இரிய தாத்தா. முகிலா வந்து தடவிக்க என்றான் சுரேஷ்.
0: சரி அடுத்ததான் நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் வசந்தி ரங்கநாதன்.
0: சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்கக்கா?
3: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா.
3: நான் வெளியில இருக்கேன்ப்பா, அதான் உடனே எடுத்து பேச முடியல.
0: சரி ஓகேக்கா ஓகேக்கா.
3: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க கேட்ட பாடலுமே இன்னைக்கு வந்து பிரதீக்ஷா பாடுனாங்கக்கா.
3: இல்லப்பா நீங்க சொன்னீங்க, ஆனா என்னால கேட்க முடியல, அந்த சூழ்நிலை கேட்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்.
0: சரி ஓகேக்கா, அடுத்துதான் நம்ம வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்க்கா.
3: இப்பதான் கேட்டேன், திருக்குறள் பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாக்கா, உங்களுக்கு வந்து ஈஸியாவே சொல்றேங்கக்கா.
3: சொல்லுங்க.
0: கற்க கசடர கற்பவை கற்றபின், அதுக்கு மேல நீங்க சொல்லுங்கக்கா.
3: நிற்க அதற்கு தக.
0: கரெக்ட்க்கா. இந்த குறளோட பொருள் தெரியுமாக்கா?
3: நம்ம ஒரு இது கத்துக்கிறோம்னாக்க அது வந்து சிறப்பா கத்துக்கணும், தப்பு இல்லாம கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி பொருள் வருது.
0: ஆமாக்கா, கரெக்ட் தான்க்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
3: எனக்கு நான் எதுவும் யோசிக்கல, சூர்யா நடிச்சது ஏதாச்சும் ஒரு மெலோடி சாங்கா பாத்து கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. பிஸியா இருந்தாலும் எங்களோடையும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
3: நன்றிப்பா. நாளைக்கு பேசுறேன், டிராவல்ல இருக்கிறேன் நானு.
0: சரி ஓகேக்கா.
3: சரி இப்ப வச்சுட்டு.
0: ஓகேக்கா. நம்ம வசந்தி அக்காவுமே வந்துட்டு அந்த குரல் கற்க கசடர கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக, அந்த குரலையும் சொல்லிட்டு பொருளையுமே கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையும் தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களை போல வந்து சந்தோஷம், சோகம், கோபம், பயம், ஏமாற்றம், குழப்பம்னு பல உணர்வுகள் வந்து இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. சில குழந்தைங்க வந்து சோகமாக இருந்தால் அமைதியாகிடுவாங்க, சில குழந்தைங்க வந்து கோபமாக பேசுவாங்க, இன்னும் சில குழந்தைங்க வந்து சின்ன விஷயத்துக்கு கூட அழுவாங்க. உடனே அதை பிடிவாதம் திமிருன்னு நினைக்காம அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்துக்காக அழும்போது இதுக்கெல்லாம அழுவாங்கன்னு நினைக்காம அவங்க மென்டல் ஹெல்த் எப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நடந்தாலுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இன்னும் சில பேர் வந்து சின்னதாக ஒன்று நடந்தாலுமே அழுதுருவாங்க. அதுக்காண்டி வந்து அவங்க ஸ்ட்ராங் இவங்க வீக் அப்படின்னு இல்லை, ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு குணத்தில் இருப்பாங்கல்ல, அப்படிதான். அதனால குழந்தைங்களோட மனநிலையை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே நடந்துக்கணும். அவங்க வந்து வீக்னு சொல்லி திட்டுறதை விட எப்படி வந்து அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு யோசிக்கணும். சரி ஓகே. அடுத்ததான் வந்துட்டு நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
1: ஓமா சாதி.
0: சரி, அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே வித்தைக்கார சிறுமி அப்படின்னு ஒரு புக்கையுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
1: ஆமாக்கா, வாசிக்கிறோமாக்கா. நிஜமாகத்தான் சொல்கிறீங்களே தாத்தா, சந்தேகத்தை சேர்த்தான் நம்ம விளையாட்டுக்கு விளையாட போகிறோம் என்று தெரியுமா தாத்தா என்று சுரேஷ் சொன்னான். அதுக்கு தாத்தா ஆமாம் என்று சொன்னார். நம்ம வேந்துக்கிட்டு நம்ம விளையாண்டோம்னா அது நல்லா இருக்கும்னு சொன்னார். அதுக்கிட்டு சந்தன தேய்ச்சன்னா அது நீ விளையாட போகணுன்றது தெரியும். நிஜமாகத்தானா கொம்பு வச்ச மான் வருமா என்று சொல்கிறீர்களே என்றார் தாத்தா. அதுக்கு என்னுடைய பாட்டியும் அப்படியே சொல்லுவாங்க அப்பா, நீ ஏன் குட்டி குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்கிறே என்று பாட்டியிடம் தாத்தா கூறினார். தாத்தாவிடம் பாட்டி கூறினார், எனக்கு காலையிலே எங்க தாத்தா வேண்டு வெத்தலை போடவும் பயன்படும் இந்த சந்தனம். இரண்டு வெத்தலையை என் வாயிலை போடும்போது அதுக்கும் பயன்படும் என்று பாட்டி தாத்தாவிடம் சொன்னார். சொல்ல தாத்தாவும் அவர்களிடம் குழந்தைகளிடம் சொன்னார். அன்றேயே இரவுதனம் விங்க கொம்பு முளைக்கு கனவு வந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்து கண்ணாடியில் பார்த்து கொம்பு.
0: சரி சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்குவோம். அதாவது நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி அதோட லாஸ்ட்டாக நம்ம வந்து நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல. வானிலை தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 24 கிலோமீட்டரில் இருந்து 37 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது நான் கார்த்திகா. அப்புறம்
1: ஜாபீர் மாமா சாதிக் அனைவருக்கும் டாட்டா
0: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.
3: அனைவருக்கும் அருளகம் வணக்கமுங்க, மணல் மேட பாதுகாக்க உதவி.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு புயல், ஒரு நகரமே உலக வரைபடத்துல இருந்து காணாம போச்சுன்னா நம்புவீங்களா? என்னடா சிட்டிசன் பட டயலாக் எல்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் ரசிச்சு பார்க்கிற அந்த இடம் ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான மக்களோட சிரிப்பு சத்தம் கேட்ட நகரம். ஆனா ஒரே நைட் அந்த சிரிப்பு எல்லாம் மரண ஓலமா மாறிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான், உங்கள் இனிதா. 1964 வருஷம் December 22 இதே நாளில் தான் தனுஷ்குடி அதோட வரலாற்றிலேயே மிக பெரிய பேரழிவை சந்திச்சது. அந்த ஒரு இரவு தனுஷ்குடி மக்களுக்கு மறக்க முடியாத இரவா மாறிடுச்சு. நள்ளிரவு 12 மணி, கடல் திடீர்னு சீற்றமடைய ஆரம்பிச்சிருச்சு. மணிக்கு 140 to 160 km வேகத்துல சூறாவளி காத்து வீசுச்சு. அதோட சேர்ந்து ராட்சத அலைகளும் கரையை தாண்டி ஊருக்குள்ளயும் வீடுகளுக்குள்ளயும் புகுந்துச்சு. சில மணி நேரத்துல உயிரோட்டமா இருந்த நகரம் முழுக்க சின்ன பின்னமா போயிருச்சு. அதே நேரத்துல வீடுகள்ல தூங்கிட்டு இருந்த மீனவர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து போட் மெயில்ல ரயில்ல வந்த பயணிகள், கல்லூரி மாணவர்கள், பக்தர்கள், வியாபாரிகள் அப்படின்னு எக்கச்சக்கமான மக்கள் அந்த பேரிழிவுல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. அந்த புயல் வெறும் உயிர்களை மட்டும் பறிக்கல, தனுஷ்கொடியின் அடையாளங்களையும் பறிச்சுட்டு போயிருச்சு. பள்ளிக்கூடம், தபால் நிலையம், மருத்துவமனை, ரயில் நிலையம், விநாயகர் கோவில், மாதா தேவாலயம் அப்படின்னு பல முக்கிய கட்டடங்கள் இடிஞ்சு தரைமட்டம் ஆயிருச்சு. மறுநாள் காலையில எங்க பார்த்தாலும் பிணங்களும் இடிஞ்ச கட்டடங்களும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உயிரிழந்தவங்களை அடையாளம் பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததால மத்திய அரசு தேசிய பேரழிப்பு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. புயல் தாக்கிய சமயத்துல சில மீனவர்கள் ரயில் நிலைய கட்டடங்கள்லயும் மணல் மேடுகள்லயும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படித்தான் சில பேர் உயிர் தப்புனாங்கன்னு சொல்றாங்க அங்க உள்ள மக்கள். இந்த பேரழிவுக்குலாம் முன்னாடி தனுஷ்கொடி ஒரு சாதாரண ஊர் கிடையாதுங்க. ராமேஸ்வரத்துல இருந்து சுமார் 18 km தொலைவுல இருந்த இந்த நகரம் புனித யாத்திரை ஸ்தலமா இருந்துச்சு. 1914 வருஷத்துல இலங்கையில இருக்கிற தலைமன்னாருக்கு பயணிகள் கப்பல் சேவை இருந்துச்சு. சென்னையில இருந்து போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் நேரடியா தனுஷ்குடி வரைக்கும் வரும். ராமபிரான் இலங்கையில இருந்து திரும்பும் போது அவருடைய வில்லோட முனையால தொட்ட இடம்தான் அப்படின்னு இந்த தனுஷ்குடிய புராணங்கள்ல ஒன்னாவும் சொல்றாங்க. 1964 வருஷம் புயலுக்கு பின்னாடி தனுஷ்குடி நகரம் அழிஞ்சாலும் பல குடும்பங்கள்ல பாரம்பரிய மீனவர்கள் தனுஷ்குடிய சுத்தி கடல்ல இன்னுமே மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் தனுஷ்குடி வெறும் வரலாறு சின்னம் மட்டும் இல்லங்க, வாழ்க்கையா கொண்ட மீனவர்களோட உழைப்பையும் தைரியத்தையும் சுமந்து நிக்கிற ஒரு மண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் தொண்ணூறு

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-80-65.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். ஒரு 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுற்றுறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பலாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்ல நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்லா இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பன அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவையாகவும், நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாரு. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்த இடம் எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் செஞ்சாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இப்போ நம்ம பேச போற மீனோட பேரு வந்து பாத்தீங்கன்னா சூர மீன். எல்லாருக்கும் தெரியற ஒரு மீன் தான் இத, டியூனா ஃபிஷ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சூர மீனோட குடும்பம் ரொம்ப பெருசு. சுத்தமா பார்த்தா சுமார் 75 வகையான மீன்கள் இந்த குடும்பத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். நம்ம ஊர்ல 15 வகையான சூர மீன் தான் பேசப்படுது. அதுலயும் 4 வகை சூர மீன் தான் நம்ம பாத்திருப்போம். சூர, கேர, கிளவாள, எட்டவாள அப்படின்னு 4 வகை சூர மீன்கள் சொல்றாங்க மீனவர்கள். ஆழ்கடல்ல வாழ்ற மீன் இது. மின்னல் வேகத்துல நீந்திர மீன், உடம்பே நீந்திரதுக்காக அழகா வடிவமைக்கப்பட்ட மீனுன்னு சொல்லலாம். சூர மீனுக்கு பெரும்பாலும் செதில் இருக்காது, இருந்தாலும் ரொம்ப சின்ன சின்ன பொடி செதில்களா தான் இருக்கும். மீன் துள்றப்போ கையால பிடிக்கிறப்போ ஈஸியா உதிர்ந்துடும் இந்த செதில்கள். சூர இனத்துல நீல சூறைய எட்டவாளைன்னு சொல்லுவாங்க மீனவர்கள். கலர் சூறைய கிளவாள அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சூரைக்கு செதில் இல்ல, மங்கு மட்டும்தான் இருக்கும். மங்குனா அங்கங்க கருப்பு கருப்பா திட்டு திட்டா அந்த மாதிரி இருக்கும். கிளவாளைன்னு சொல்ற சூர மீனுக்கு சின்ன கண்களா இருக்கும். தரையில உருட்டி விட்டா ஒரு உருளை மாதிரி உருண்டு போகும். சூர மீன் பொதுவா ரத்தம் அதிகமா இருக்கக்கூடிய மீன். சூர மீன்ல அதிக வெடுக்கு, அதாவது ரத்த வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது ரத்த வாடை அடிக்கிறதால பொதுவா இதை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க மீனவர்கள். குறிப்பா மாசி போட பயன்படுற ஒரு மீன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூர மீன். இந்த கிளவா மீன் நல்லா இருக்கும், அதிகமா வாடையும் வராது. அதனால தான் இந்த கிளவாள மீனை நம்ம ராமேஸ்வர மீனவர்கள் கிரேவி வச்சு சாப்பிடுவாங்க, அருமையா இருக்கும். இந்த சூர மீன் பாத்தீங்கன்னா 400 கிலோ வரைக்கும் வளரக்கூடியதான். 60°C வரைக்கும் குளிர் உறையிற தன்மை இருக்கிறதால இது ஜப்பான் வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பப்படுது. இந்த சூர மீனை கேரளா பக்கங்கள்ல அதிகமான கிலோ எடையில பிடிக்கிறாங்க. 25 கிலோ எடைக்கு மேல இந்த மீனை பிடிச்சா அதிகமா எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அனுப்பப்படுதான். சூர மீன் பிடிக்கும் போதே துள்ளி குதிச்சு ஓடுமா, கை கால்கள் அடிபட்டா கை காலே முறியற அளவுக்கு போயிரும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. இதனால இந்த சூர மீனை பத்திரமா கையாளணும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. மாசி கருவாடு எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனோட முள்ளை எடுத்துட்டு சதைய மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா அறவே கடை அவிப்பாங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி அதை சாக்குல போட்டு முறுக்கி அதுல இருக்கிற தண்ணீர் முழுவதையும் முழுசா பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நல்ல வெயில்ல காய வச்சு பூட்டிய தனி அறையில என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அடுப்புக்கு மேல தொங்க விட்டுருவாங்க. ஏன் அடுப்புக்கு மேல தொங்க விடுறாங்கன்னா அந்த அடுப்புல போடுற புகை என்ன செய்யும் அப்படின்னா இந்த கருவாடு மேல பட்டு அது மாசியா மாறிடும். இப்படித்தான் மாசி கருவாடா மாத்துவாங்க. இப்படி முழுசா மாறின மாசி கருவாடு எப்படி இருக்கும்னா மரக்கட்டை மாதிரி இருக்குமா, ரொம்ப கடினமா இருக்கும். இந்த கருவாடை வச்சுதான் மாசி இடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூரமீன் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வளைஞ்சு வர்ற தொழில்கள்ல ஒன்னா இருக்கிற மீன்பிடி தொழில்கள் அப்படின்னா இந்த மீன் குத்தி பிடிக்கிறது. அத பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. மறைஞ்சு வர தொழிலான இந்த மீன் குத்தி பிடிக்கிறது முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு அடக்கி தண்ணீர்ல மூழ்கி கடலுக்குள்ள 5 அடி இல்லைன்னா 3 அடி ஆழத்துக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மீன்பிடிப்பு முறைதான். இதுக்கு ஈட்டி ஆளன் அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம ராமேஸ்வரம் பகுதியில அதிகமா முத்து எடுக்கிற தொழில் செஞ்சிருக்காங்க, நம்ம தாத்தா காலத்துல செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த மீன் குத்தி பிடிக்கிற தொழில் செய்யறதுக்கு யாருமே இல்ல. நம்ம ராமேஸ்வரத்துல நிறைய தொழில் முறைகள் இருக்கு. தீவுல மீன் குத்தி பிடிக்கிற முறை அப்பா காலத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. நம்ம தீவுலயே மீன் குத்தி பிடிக்கிற முறை ஒரு 10 நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுலயும் சில நபர்கள் இறந்துட்டாங்க, சில பேர் ரொம்ப வயசாகி நடமாட்டம் இல்லாம இருக்கிறாங்க. குறிப்பா 1980களில் தூத்துக்குடியில முத்து குளிக்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த அந்த 10 நபர்கள் பாரம்பரியமா ராமேஸ்வர தீவுல மீன் குத்தி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. மீன் குத்தி பிடிக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கையில ஒரு கம்பி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாண்டா கம்பி, கண்ணாடி, கால்கள்ல கற்கள் சங்குமுள் குத்தாம இருக்கிறதுக்கு தட்டு வச்சிருப்பாங்க, இடுப்புல கட்டிக்க அரைச்சான் பை வச்சிருப்பாங்க. அந்த அரைச்சான் பை எதுக்கு அப்படின்னா மீன்களை சங்குகளை போட்டு வச்சுக்கிறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க இந்த மீன் குத்தி பிடிக்கிற மீனவர்கள். இந்த மாதிரி உபகரணங்களை தான் கைவசம் வச்சுக்கிடுவாங்க. மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் ஓலைக்குடா வரைக்கும் நீந்தி மீன் குத்தி பிடிப்பாங்களாம். பெரிய பெரிய சங்கு, 2 கிலோ 3 கிலோல இருக்கக்கூடிய மீன், சிங்கி, கனவா, அப்புறம் பாத்தீங்கன்னா நண்டு வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோல எல்லாம் பிடிச்சிருக்காங்களாம். 1 பாகம் 2 பாகம் கடல் ஆழத்துக்குள்ள போய் மீன் குத்தி பிடிப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல மீன் குத்தி பிடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப உள்ள காலத்துல இந்த மீன் குத்தி பிடிக்கிற தொழில் முறை வந்து மறைஞ்சிருச்சு. நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சு வச்ச இந்த தொழில் அப்படியே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா மறைஞ்சு இப்போ யாருக்குமே தெரியாத ஒரு தொழிலா மாறிருச்சு. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம எல்லாரும் ராளை பார்த்திருப்போம், நண்டையும் பார்த்திருப்போம், சிங்கியையும் ஒரு சில நேரங்கள்ல பார்த்திருப்போம். இத ராளுன்னு சொல்றாங்க. ஆனா பார்க்க உடம்பு சிங்கி மாதிரியும் இருக்கு, இது கை ரெண்டும் நண்டு மாதிரியும் இருக்கு, இதோட தோற்றம் மூணு சேர்ந்த கலவையா தெரியும். ஆனா இது சிங்கி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லாப்ஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல கல்ரால் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். பெயர்ல மட்டும் ரால் இருந்தாலும் உடலமைப்பு, வாழ்ற இடம், அப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி, விலை எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இலங்கையில இத சிங்கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கல்ரால்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்னு, இதோட ஓடு கல்லு மாதிரி ரொம்ப கடினமா இருக்குமா, அதாவது மர நண்டு இருக்கும்ல அதே மாதிரி. இன்னொரு விஷயம், பாறைகள் இருக்கிற கடலுக்கு அடியில வாழ்றதால இது கல்ரால்னு பேர் வச்சிருக்காங்க மீனவர்கள். இது மணல் பரப்புல அதிகமா வளராது, உடலோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கும், நண்டோட கால்களை மாதிரி பெரிய நகங்களை வச்சிருக்கும், இதோட உடம்பு ரொம்ப கல்லு மாதிரி இறுக்கமா இருக்கும், 5 ஜோடி கால்கள் இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா 10. இது குத்துச்சண்டை வீரருக்கு கிளவுஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மக்களே. பாறைகளுக்கு நடுவுல சின்ன சின்ன பொந்து அமைச்சு மண்ணுக்குள்ள வாழும், பகல்ல வெளியவே வராது, நைட்டு தான் வெளியே வரும். இது வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல அதிகமா கிடைக்கும், அதாவது இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, குஜராத், மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார், இலங்கை, அப்புறம் இந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சிங்கி வகை, ஒரு அரிய சிங்கி வகைன்னு கூட நம்ம சொல்லலாம். தண்ணிக்குள்ள 5 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் வாழும். இது பொதுவா 300 கிராம்ல இருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல 5 கிலோல இருந்து 8 கிலோ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். ஒரு சின்ன 500 கிராம் கல்ரால் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் இருக்கும். 1 கிலோ 3 கிலோ கல்ரால் வந்து 5000ல இருந்து 8000 வரைக்கும் இருக்குமா. குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இது விரும்பி சாப்பிடுவாங்க, 5-ஸ்டார் ஹோட்டல்ல உயர்தர உணவா பயன்படுது இந்த கல்ரால். இது ரொம்ப டேஸ்டா இருக்குமா, இதோட சத்து புரதம் அதிகமா இருக்கிறதால சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா இப்படி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுவும் உயிரோட இருக்கிற கல்ராலுக்கு அதிக விலை இருக்குதான். கல்ரால் உலகிலேயே கடலோட தங்கம், அதாவது கோல்ட் ஆஃப் தி சி அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். கடலோசை எஃப்எம் 90.4 அடுத்ததா பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமு, என் வயசு 70. சொந்த ஊரு தூத்துக்குடி. மண்டபா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வைஸ்தாரி. அவர் வைஸ்தாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பிறவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய பயலே கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து லவ் பண்ணிட்டேன். பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மக விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றார். அதோடு விட்டுட்டார். அருணா கைத்தை அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லுவத்தை பூரா 30 வீடில் 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்கு மீன் பிடிக்க போறது ஒரு ஆபத்தான தொழில். புயல், அலை, படகு விபத்து, கடல்ல விழுகிறது, இது மாதிரியான காரணங்களால விபத்து ஏற்படலாம். அப்படி எதிர்பாராத விபத்து நடந்தா மீனவரோ இல்ல அவங்களோட குடும்பமோ பொருளாதார சிரமத்துல சிக்காம இருக்க அரசு கொடுக்கிற பாதுகாப்பு திட்டம் தான் மீனவர் குழு விபத்து காப்பீடு திட்டம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இந்த திட்டத்தோட நோக்கம் இந்திய அரசு செயல்படுத்துற பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுது. முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தா மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, விபத்து நடந்தா குடும்பங்களுக்கு நிதி உதவி கிடைப்பது, மருத்துவ செலவுக்கு கூட உதவி செய்யறது. யாரெல்லாம் இந்த திட்டத்துல சேரலாம் அப்படின்னா, மீனவர், மீனவ பெண்கள், அப்புறம் கூட்டுறவு சங்கங்கள்ல பதிவு செஞ்சவங்க, தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்துல உறுப்பினரா இருக்கிறவங்க. காப்பீடு தொகையா இந்த திட்டத்துல 20 லட்சம் காப்பீடு பிரீமியம் அரசால செலுத்தப்படுது. அதாவது மீனவர் தனியா காப்பீடு வாங்கி அலைய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அரசே இந்த காப்பீடு தொகையை ஏற்பாடு செய்யுது. காப்பீடு தொகை எவ்வளவுனா, இறப்பு அல்லது நிரந்தர முழு உடல் செயல்பாடு இல்ல அப்படின்னா 5 லட்சம் வரையும் கொடுக்கறாங்க அரசு. இதுல கடல்ல மீன் பிடிக்கும் போது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தாலோ இல்ல வாழ்நாள் முழுவதும் உடல் செயல்பாடு இல்லாம ஒரு கால் நிரந்தரமா செய்கை திறன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு 2,50,000 காப்பீடு தொகை கொடுக்கறாங்க. அரசு மருத்துவ செலவுகள் பெற வேண்டியது இருந்தா செலவுக்காக 10,000 வரை உதவி கிடைக்குது. கடல்ல வலுக்கி விழுந்தது காயமடைஞ்சா மீனவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றால் சிகிச்சை செலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 உதவி வரைக்கும் கொடுக்கறாங்க. இந்த காப்பீடு திட்டத்துல சேர மீனவர்கள், மீனவ பெண்கள் கூட்டுறவு சங்கங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர் நலவாரிய உறுப்பினரா இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உறுப்பினர் பதிவு செஞ்சு தேவையான ஆவணங்களோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகத்தோட நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் மீனவர்கள் அடையாள அட்டை, நலவாரிய அட்டை விவரம், அப்புறம் உறுப்பினர் சான்று, உள்ளூர் அலுவலகம் கூடுதலா சில ஆவணங்கள் கேட்கலாம். அந்த ஆவணங்களை இது கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்களுக்கு விபத்தோ இல்லைன்னா இறப்போ நடந்துச்சு அப்படின்னா உடனே மீன்வளத்துறை அதிகாரியிடம் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையான ஆவணங்கள் கொடுக்கணும், குறிப்பா பாத்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ், அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பதிஞ்ச அந்த எஃப்ஐஆர் காப்பி, வாரிசு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தோட நகல், அப்புறம் ஆதாரோட நகல், உடல் செயல்பாடு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைகள்கிட்ட சான்றிதழ் வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. குறிப்பா அரசு மருத்துவரிடம் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்கி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மீன்வளத்துறை இயக்குனர் ஏடி பிஷரிஸ் அலுவலகத்திற்கு போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலமா பதிவு செய்யலாம். இந்த மீனவர் கூட்டுறவு சங்கத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா விண்ணப்ப படிவமும் தேவையான வழிகாட்டுதலும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்வளத்துறை உதவியோட நம்ம விண்ணப்பிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சரிபார்ப்புகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மக்களே உங்களுக்கும் இந்த காப்பீடு திட்டம் முக்கியமா வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம மீன்வளத்துறை அலுவலகத்திடம் போய் விண்ணப்பிக்கலாம். குறிப்பா அந்த கூட்டுறவு நல சங்கங்கள்ல இருக்கிற அந்த சொசைட்டி தலைவர்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம் அப்படின்னா விண்ணப்ப படிவம் வாங்கி விண்ணப்பிச்சு அவங்களோட வழிகாட்டுதல் மூலமா நமக்கு இந்த காப்பீடு தொகையை பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கடல் ஓசை FM 90.4 அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா, உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பொடி நடையா

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில சூரமீன் கிரேவி பத்தி தான் சமையல் சுவை பார்க்க போறோம். சூரமீன் டியூனா பிஷ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது அதிகமா ரத்த வெடுக்கு மீன் அப்படின்னு சமைக்கவே மாட்டாங்க. சூரமீனோட தலைப்பகுதியை வெட்டி வால்ல கயிறு வச்சு கட்டி தொங்க விடணுமா. அப்படி தொங்க விடுறப்போ மீன்ல இருக்கிற ரத்தம் ஃபுல்லா கீழே வடிஞ்சிடும். ரத்தம் வடிஞ்சதுக்கு அப்புறம் சமைச்சோம் அப்படின்னா வெடுக்கு ஸ்மெல் இருக்காது அப்படின்னு மீனவ பெண்மணிகள் சொல்றாங்க. இத பீஸ் போடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இதோட தோல் ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா செதில் அவ்வளவா இருக்காது. சின்ன சின்னதா வெட்டி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவணும். கழுவும் போது வெடுக்கு வாட போயிரும். சரி, நல்லா சுத்தம் பண்ண சூரமீன இஞ்சி பூண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில பொரிக்கணும். அப்படி பொரிக்கும் போது அவ்வளவு மணமா இருக்கும். சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி பொரிக்கும் போதே ரெண்டு வாயிலையும் போயிருங்க. சரி, அதிகமா சாப்பிட்டா கிரேவி வைக்க காணாதுல, வாங்க நம்ம கிரேவி ட்ரை பண்ணலாம். கிரேவி வைக்க சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிக்கிறணும். எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா தேவைக்கு தக்கன எடுத்துப்போம். இப்போ அடுப்புல வடை சட்டிய வச்சு எண்ணெய ஊத்திக்கணும். எண்ணெய் சூடாகவும் பட்டை பெருஞ்சீரகம் போட்டு பொரியவும் நறுக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாட போற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மல்லி, புதினா இது எல்லாத்தையுமே போட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா வேக வைக்கணும். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா தேவைக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா அளவா தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம மசாலா தடவி பொரிச்ச சூரமீன அதோட சேர்த்து மறுபடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அது மசாலா சேர்ற வரைக்கும். மசாலா சேர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா அரைஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிரணும். சிக்கன் கிரேவி மாதிரி வீடு ஃபுல்லா மணக்கும். கிரேவி வைக்கிற நேரம் சாம்பாரு ரசம் இந்த மாதிரி வச்சீங்கன்னா கிரேவி பாத்திரத்துல இருக்காது, பாத்துக்கோங்க. அது அந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். இது மீனவர்கள் தங்கு கடலுக்கு போறப்ப கடல் மேல சமைக்கிற ஒரு சாப்பாடு. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. சுத்தி ஒரு போர்வை மாதிரி காத்து மண்டலம் இருக்கு. சூரியன்ல இருந்து வர்ற வெப்பம் பூமிக்கு வரும். பூமி அந்த வெப்பத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பகுதியை மறுபடியும் விண்வெளிக்கு திருப்பியே அனுப்பும். ஆனா காத்து மண்டலத்துல இருக்கிற சில வாயுக்கள் இந்த வெப்பம் முழுசா வெளியே போக விடாம கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்கும். அதனாலதான் பூமியில மனிதர்கள் வாழ்வதற்கு ஏத்த வெப்பநிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கையான செயல்முறையை தான் பசுமை குடில் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஏன் பசுமை குடில் விளைவு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. குளிர் நாடுகள்ல செடிகளை வளர்க்க ஒரு கண்ணாடியில ஒரு வீடு கட்டுவாங்க. அதுக்குள்ள சூரிய ஒளி உள்ளே வரும். ஆனா அந்த வெப்பம் எளிதா வெளியே போகாது. அதனால உள்ள சூடாவே இருக்கும், செடிகள் நல்லா வளரும். அதே மாதிரி பூமிக்கு மேல இருக்கிற சில வாயுக்கள் ஒரு கண்ணாடி கூரை மாதிரி வேலை செய்யுது. அதனால இதுக்கு பசுமை குடில் விளைவு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு போர்வை போதுமான அளவு இருந்தா குளிர்ல தாங்கும். குளிர் நமக்கு அதிகமா இருக்கும் போது 5 போர்வையை போத்திக்கிட்டா என்ன ஆகும்? உடம்பு ரொம்ப சூடாகி கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இயற்கையான பசுமை குடில் விளைவு பூமிக்கு நல்லது. ஆனா நாம வெளியிடுற வாயுக்கள் அதிகரிக்கும் போது, அதாவது வாகன புகை, பிளாஸ்டிக்கை எரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும் போது பூமியை சுத்தி இந்த வெப்பம் போர்வை மாதிரி ஒரு தடிமனாகி பூமி அதிகமாக சூடாக ஆரம்பிக்குது. பூமியிலிருந்து வெளியேற வேண்டிய வெப்பத்தை காத்து மண்டலங்கள்ல உள்ள பசுமை குடில் வாயுக்கள் தடுத்து வச்சு பூமியை அதிகமா சூடாக்கும். இயற்கை மனித செயல்களால தீவிரமடையுது. இந்த செயல்கள் தீவிரமடைறதுனால இந்த செயல்முறைகளால தான் பசுமை குடில் விளைவு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சரி நண்பர்களே, இன்றைய பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா? ஒரு புயல் ஒரு நகரத்தை அழிச்சிருச்சு, ஆனா அதுக்கு சாட்சியா இருக்கிற வரலாற்று சின்னத்தையும், தனுஷ்குடி எப்படி உருவானது, என்னென்ன பேரறிவுகளை சந்திச்சது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடலோட ராஜான்னு சொல்லப்படுற சூரமீன் பத்தியும் பார்த்தோம். ஏன் இவ்வளவு சிறப்பான மீன், இதோட சத்துக்கள் என்னென்ன, இந்த மீனை வச்சு வீட்லயே சுவையான சூரமீன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுகிட்டோம். தொடர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு வர்ற நம்ம பாரம்பரிய மீன்பிடி தொழில் முறைகள்ல மீன் குத்தி பிடிக்கிறது பத்தின விஷயங்களை பேசினோம். முன்னோர்கள் எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாம அவங்களோட அனுபவத்தையும் திறமையையும் நம்பி எப்படி மீன் பிடிச்சாங்க, அந்த பாரம்பரியத்தை ஏன் பாதுகாக்கணும்னு புரிஞ்சுகிட்டோம். அது மட்டும் இல்ல, மீனவர்களுக்கு குழு காப்பீடு திட்டம் பத்தியும் விரிவாக தெரிஞ்சுகிட்டோம். ஒரு விபத்து அல்லது எதிர்பாராத சூழ்நிலை வந்தாலும் அரசாங்கம் தர இந்த மாதிரி திட்டங்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுகிட்டோம். கடைசியா இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமான பசுமை குடில் விளைவு பத்தி, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி பார்த்தோம். அது எப்படி உலகமயமாதலுக்கு காரணமாகுது, இதனால நாம பூமிய பாதுகாக்கிற பொறுப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்றதை நினைவுபடுத்திக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னுமே பல புதிய தகவல்களோடும், சுவாரஸ்யமான பயனுள்ள விழிப்புணர்வு செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாதுகாப்பா இருங்க, இயற்கையை நேசிங்க, கடலை காப்போம், மீனவர்களை மதிப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் இனிதா. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே?
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே? அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு G.A. Prabha எழுதின மருந்து. இது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. அம்மாவ மெதுவா கைய பிடிச்சு கௌரியும் பாலுவும் கூட்டிட்டு வந்தாங்க. கை தாங்களா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போகும்போது வெங்கட் பார்த்தும் பார்க்காமலும் டிவிலேயே மூழ்கி

0: பார்க்கும்போது கௌரிக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருந்துச்சு. என்ன குணம் இது? எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாம ஏதோ மூணாம் மனுஷன மாதிரி அப்படியே செல்ல மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அஞ்சு நாளா ராணி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வந்து எப்படிமா இருக்கன்னு கேட்டா வெங்கட்க்கு ஆகாதா என்ன? பணத்தை கொடுத்துட்டா கடமை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி வெங்கட் விலகியே இருந்தாரு. இதுதான் வெங்கட், இதுதான் அவரோட குணம். எப்பவுமே டிவியே அவர் கதின்னு இருப்பாரு. சுட சுட சாப்பாடு, தன்னோட ஆபீஸ் வேலை, இது மட்டும்தான் வெங்கட்க்கு முக்கியம். மத்தபடி வீட்டுல உள்ளவங்களோட அன்பா பரிவா பேசணும்ன்ற எண்ணம் வெங்கட்க்கு துளி கூட இருக்காது. வெங்கட் அம்மாவோட கண்கள் அவரை ஏக்கத்தோட பார்த்து மீண்டுச்சு. தன்னை பார்த்து ஏதாச்சும் தன் புள்ள கேப்பான்னு அந்த அம்மா தவிப்போட இருந்தாங்க. வெங்கட்டும் ராணி அம்மாவோட பையன்தான். ஆனா பாலுக்கும் கௌரிக்கும் இருக்கிற பாசம் வெங்கட்க்கு கொஞ்சம் கூட இல்லை. கௌரி மெதுவா அவங்க அம்மாவோட கைய பிடிச்சு ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. அம்மா, உங்களுக்கு சூட ஏதாச்சும் கலந்து கொண்டு வரவா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணு வேணாம். என்னம்மா, இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்க? நல்லா இளஞ்சூட்டுல பால் குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு அமைதியா படுத்து தூங்குங்க. தேவையில்லாம எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க அப்படின்னு கௌரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே பாலுவும் ரூம்குள்ள வந்தாரு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவி அவங்க சமயமாவும் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444 அழைக்கவும்.
2: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: முன்னேற்றத்திற்கான

ஓசை FM 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து தன்னோட அம்மாவை கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டது கௌரியோட மூத்த தம்பியான பாலு. ஆனா கொஞ்சம் கூட மனசுல தன் அம்மா மேல பாசம் இல்லாம, ஏன் குடும்பத்து மேலயும் அக்கறை இல்லாம வெங்கட் அவரோட வேலை மட்டுமே பாத்துக்கிட்டு தாமரை எல்லையில தண்ணி ஒட்டாதது மாதிரி இருந்துட்டு இருந்தாரு. தன் அம்மாவை பாக்குறதுக்காக பாலு அவங்க ரூமுக்கும் போனாரு. அக்கா, ஆஸ்பத்திரி செலவு எவ்வளோன்னு கேட்டு எல்லாத்தையும் வெங்கட்டே கொடுத்துட்டாங்கக்கா. அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? சும்மா சும்மா என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு புலம்பி காசு கேட்க கூடாதுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். மருந்து மாத்திரை எல்லாத்தையும் ஒரு மாசத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க்கா. இதுக்கு மேல நம்ம ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியது வராது, அம்மாவும் உடம்பு தேறிடுவாங்க. அவன் சம்பாத்தியத்துல நம்ம இருக்கோம்னு அவன் திமிர்ல இருக்காங்கா, அது மட்டும் எனக்கு பார்த்தாலே தெரியுது. அம்மா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. பிபி கொஞ்சம் அதிகமாயிருச்சு, சுகரும் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. டயத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு பாலு அவங்க அம்மாவை பார்த்து பேசும்போது ராணி அம்மா மெல்ல சிரிச்சாங்க. அந்த அம்மாவோட மனசுக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருக்குன்றது கௌரிக்கு நல்லா தெரியும். கடைசி பையன்னு பார்த்து பார்த்து செல்லமா கண்ணு கருத்துமா வளர்த்த பையன்தான் வெங்கட். வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் தன்னோட பிள்ளைங்க தான் தன்னோட உலகம்னு ராணியம்மா அவங்க குழந்தைங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சாங்க. காலம் உருண்டோட பசங்கள்லாம் ஒவ்வொரு திசையை நோக்கி வளர ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்களுக்கு எதெது பிடிக்குதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிடிச்சத படிச்சாங்க, பிடிச்ச வேலைக்கும் போனாங்க. இப்படியே காலம் உருண்டோடிருச்சு. காலம் உருண்டோடலாம், ஆனா பாசம் உருண்டோட முடியுமா? உருண்டோடிருச்சே, வெங்கட்டோட மனசு என்ன இப்படி மாறி போச்சோ? ஒரு வாட்டியாச்சும் வெங்கட் அவங்க அம்மாவோட பக்கத்துல உட்காந்து எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. அப்படி கேட்டா அந்த அம்மாவோட மனசுதான் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருமே சந்தோஷத்துல. வெங்கட்க்கு யார் கூட பேச நேரம்? எப்பவுமே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்துருப்பாரு, யார் கூடயும் ஒட்ட மாட்டாரு, தனிச்சு இருப்பார். வெங்கட்டோட உலகமே போன் தான். போனை விட்ட கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரை விட்ட போனு. போன வாரம் ராணியம்மா கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே தண்ணி கொடுத்து அவங்கள எழுப்பி உட்கார வச்சு பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா பிபி அதிகமாயிருச்சுன்னு சுகர் கம்மி ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. டாக்டர் அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதய படபடப்போ அந்த அம்மாக்கு அதிகமா இருந்துச்சு. விஷயத்த கேள்விப்பட்டதும் மூத்த பிள்ளையும் ரெண்டாவது பிள்ளையும் தான் ஓடி வந்தாங்க. ஆனா வெங்கட், அதுக்கு எவ்வளவு செலவாச்சு, நான் வேணா ஜிபே பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு ஆபீஸ்லயே உட்கார்ந்துட்டாரு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு, அதெல்லாம் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்காடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. நைன்த்து படிக்கும்போது நினைக்கிறேன், நைன்த்துல டென்த்து படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். செவன்த்துலேருந்து நைன்த்து டுவெல்த்து வரை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம். அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்டுருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும். நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன், அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும். கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். ஆம்பல் நிற்கிறதுனா பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயினிக்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின். மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கே போய் ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோடனே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு. அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின். இப்போ இந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மருந்து அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அக்கா, வெங்கட் வந்துட்டானா? வரல, ஆபீஸ்ல ஏதோ வேலையா. காசு எவ்வளோன்னு சொல்லுங்க, ஜிபே பண்றேன்றான். ஏண்டா, அவனும் தானடா நம்ம அம்மாக்கு பையன். நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற பாசம் அவனுக்கு இல்லையா? காசு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், குடும்ப பொறுப்பெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன். அப்புறம் உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும். அம்மாவை நம்ம விட்டுட்டு போற மாதிரி வருமா என்ன? அப்படி ஒரு சூழல் மட்டும் வந்துடவே கூடாது. இந்த வெங்கட்ட நம்பி விட்டுட்டு போனோன்னு வை. அம்மா, ஜிபே பண்றேம்மா, இந்த காசை வச்சு இருந்துக்கோங்கம்மான்னு போயிடுவான். கொஞ்சம் மச்சம் அக்கறை இருக்கா? ஒரு எறும்பு கடிச்சா கூட நமக்கு வலிக்குன்னு தோணும். அம்மாவுக்கு முடியலையே, காசு கொடுத்தா மட்டும் போதுமான்னு அவன் யோசிக்கவே மாட்டானா? மனசுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. தனக்கு எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கணும்ன்றதான் அவனோட ஆசை போலையே. அம்மாவும் பாவண்டா, அவன் கிட்ட இருந்து ஒரு ஆறுதல் வார்த்தை வருமான்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கல்லு கணக்கட்டா இருந்துட்டு இருக்கான். அம்மாக்கும் வயசாயிட்டே போகுது. என்னதான் நம்ம ரெண்டு பேரும் அம்மா கூட இருந்தாலும் அவங்களோட மனசு வெங்கட்ட தான் சுத்தி சுத்தி வருது. அவனோட ஆறுதல் வார்த்தைக்கும் அன்பான அனுசரணைக்கும் நம்ம அம்மா ஏங்கிட்டு இருக்காங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மாவோட வாழ்க்கையே இருண்டு போச்சு. பேர் அதிர்ச்சியில இருந்தாங்க. 3 பிள்ளைங்களா நம்ம மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சோம். அவங்களோட கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு நமக்காக அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நன்றி விசுவாசம் கூட கொஞ்சம் கூட இல்லாம இல்லையினால வர முடியல, ஜிபே பண்றேன்றான். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இப்படியே இருப்பான் போல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கௌரி அன்னைக்கு சொன்னது அப்படியே பழிச்சு போச்சு. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வெங்கட் அப்படியே செல்ல மாதிரி இருந்தாரு. அம்மா, நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்கம்மா, கண்டதையும் நினைச்சு குழம்பிட்டு இருக்காதீங்க, நாங்க இருக்கோம். சரிடா, வா நம்ம வெளியில போய் அவங்கிட்ட பேசிட்டு வருவோம். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டே ஆகணும். நீ முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லி தன் தம்பிய கூப்பிட்டு கௌரி ஹாலுக்கும் போனாங்க. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் டக்குன்னு அவங்க டேபிள்ல வச்சாங்க. அதை பார்த்ததுமே வெங்கட் அப்படியே ஏற இறங்க தன் அத்தனோட அக்காவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குமா, இல்ல தான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து வெங்கட்ட தெரிஞ்சிருப்பாரா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடல் ஓசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் கூட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட தலைமுடியில சுருள் முடி, கோரமுடி, கம்பி முடின்னு தலைமுடியிலேயே சில வகைகள் இருக்கு. அதே மாதிரி தோளும் தோல் நிறமும் பல வகைகள்ல இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்மளோட தோற்றம் தான் நம்மளோட அடையாளம். நம்ம தோற்றத்தை பார்த்து நம்ம எப்பவுமே பெருமிதப்படணும். அப்படிப்பட்ட நம்ம அடையாளமான தோற்றத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது தான் நம்மளோட தோளும் முடியும். அழகுக்காக மட்டும் நான் இதை சொல்லலைங்க, நம்மளோட உடலோட உள் உறுப்புகளை பாதுகாக்கிற முக்கியமான பங்கு நம்மளோட தலைமுடிக்கும் தோளுக்கும் இருக்கு. தோல் அப்புறம் தலைமுடி பராமரிப்புக்காகவே ஸ்பெஷலா அட்வான்ஸ்டா கொண்டு வரப்பட்டிருக்கிறது தான் நம்ம ராம்நாத்ல இருக்கிற பொன்னிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், அப்புறம் ஹைட்ராஃபேஷியல் மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல குறைஞ்ச விலையில நிறைஞ்ச தரத்துல பண்ணிக்கலாம். நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போகலாம். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கடை எங்க இருக்குன்னா, நம்ம ராம்நாத் பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல RR பிரியாணி கடை இருக்குல்ல, அந்த கடையோட செகண்ட் ஃபுளோர்ல தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. மருந்து சிறுகதைய கேட்டுட்டு இருக்கிறோம், கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா? வெங்கட், உன்கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். எவ்வளவு பணம் வேணும் வெங்கட்? உன்கிட்ட நாங்க பேசணும்னு சொல்றோம்ல, காசு கேட்டமா? புரிஞ்சுக்காம பேசாத வெங்கட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாம் பாத்தியா? பார்த்தேன். எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. பணம் எவ்வளவுன்னு மட்டும் கேளு. என்ன, இந்த வீட்டுல நீ மட்டும்தான் வேலைக்கு போறேன்ற திமிரல பேசுறியா? நான் வீட்டு வேலையெல்லாம் பாக்கலன்னா உனக்கு யார் சாப்பாடு போடுவா? இங்க கரண்ட் பில்லு, அப்புறம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, வீட்டை பாத்துக்கிறது, பொறுப்பா இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அவனும் வேலைக்கு போறான், ஆனா உன்ன மாதிரி அவன் இல்ல. பொறுப்பா மனிதாபிமானத்தோட இருக்கான். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இங்க பாரு கௌரி, சும்மா என்கிட்ட நச நச நச்சரிக்காத. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. என்ன பொறுத்தளவு என்னோட பார்வைக்கு பணம் தான் முக்கியம். பாசம் இல்லாம ஒன்னும் இல்ல. அம்மாக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், அதெல்லாம் பாசம் இல்லாம வருமா என்ன? ஆனா அதுக்கு முன்னாடி பணம் இருக்கணும், அப்பதான் மதிப்பு கிடைக்கும். சரிடா, நான் இப்ப நேர விஷயத்துக்கே வரேன். பணத்தால நீ எல்லாம் பண்ணிருவியா? தேவைக்கு பணம் இருக்கணும் தான், அதுக்காக வாழ்க்கையே பணம் ஆயிடக்கூடாது. ஒரு வாரத்தை அம்மா கிட்ட போய் எப்படிமா உடம்பு இருக்கு, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, 4 வார்த்தை நல்ல விதமா பேசினா தான் என்ன? என்ன பேச சொல்ற? இனி என்ன பேச சொல்ற? நான் தான் அம்மாக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பண்றேன்னு, எனக்கு அது போதும். தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத. அது மட்டும் போதுமா வெங்கட்? மனசாட்சியை தொட்டு சொல்லு, அது மட்டும் போதுமா? பிற என்ன வேணும்ன்ற? அப்பாவோட பென்ஷன் வருது, அத கூட நான் வாங்கறது இல்ல. அம்மாக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறேன், சகல வசதியும் நல்லா பண்ணி கொடுக்கறேன். தேவையான மருந்து, வைத்திய செலவு எல்லாம் பண்றேன். போதாதா? கூடவே வேற இருக்கணுமா? நீ என்னதான் பண்ணாலும் அன்பா ஒரு வார்த்தை பேசணும் வெங்கட், அதான் நல்லது. அதோட மகிமையே வேற. நோய்க்கு மருந்து மட்டும் போதாது வெங்கட். இங்க பாரு கௌரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட வியாக்கியானம் பேசாத.
5: உன் பக்கம் நியாயம், உன் பக்கம் நியாயமாவே இருக்கட்டும், அது என் கிட்ட திணிக்க பாக்காத
4: அப்படின்னு வெங்கட் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க சொந்தக்கார பையனான ராமு ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டியை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். இதெல்லாம் இந்த சண்டை நடக்கும் போதுதான் நடந்துச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அலைப்பாயுதை நிகழ்ச்சியை அன்பான உள்ளங்கள் கடல் ஒசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. ராணியம்மா வீட்டுக்கு அவங்க சொந்தக்கார பையன் பொமரேனியன் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்தான். குட்டி பையனை பார்த்ததும் அவங்களோட சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு மூணு பேரும் அமைதி ஆயிட்டாங்க. முத முதல்ல அந்த குட்டி பையனை பார்த்ததும் கௌரி போய் அன்போடு அவனோட தலையில கோதி கொடுத்தாங்க. செல்ல குட்டி, என்ன வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க? அம்மாவை கூட்டிட்டு வரலையா? இல்ல அத்த, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். வரும்போது அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு அப்படியே எங்கிட்டு வந்துட்டேன். பாட்டிக்கு உடம்பு முடியலையா அம்மா சொன்னாங்க? ஆமாண்டா, பிபி சுகர் அம்மாக்கு கூட குறைய இருக்கு. போய் பாக்குறியா பாட்டிய? சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொமரேனியன் நாய்க்குட்டியும் தூக்கிட்டு அந்த குட்டி பையன் ராணி அம்மா கிட்ட போனான். நடக்கிற எல்லாத்தையும் வெங்கட் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தார். பாட்டிமா, உங்களுக்கு உடம்பு முடியலையாமே, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? ஆ, பரவாயில்லப்பா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் நல்லாவே இருக்கேன். நீ ஆச்சும் அக்கறையா அனுசரணையா பேசுறிய, அதுவே பாட்டிக்கு தெம்பா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் வளர்ந்து பெரியவனாயி நிறைய காசு சம்பாரிச்சு உங்களை நானே பாத்துக்கிறேன். வேணண்டா கண்ணு, நீ அன்பா பேசுற நாலு வார்த்தையே போதும். காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷன் ஒரு மனுஷனை சம்பாரிச்சு வச்சிருக்கான்ற கேள்விக்கு கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷன் கிட்டயும் பதில் இருந்தே ஆகணும். நமக்கு ஒரு நல்லது கெட்டது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நிச்சயமா நமக்கு தெரிஞ்சவங்க வந்தே ஆகணும். தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களா இருக்கணும்ன்றது மட்டும் கிடையாது, நம்மளோட பழக்க வழக்கத்துல நம்ம சம்பாரிச்சு வச்ச எத்தனையோ நபர்களா இருக்கலாம். பணம் இருந்தா மட்டும் போதுமா, நல்லது கெட்டதுல வந்து நிக்கணும். அதுதான் ஒரு உண்மையான உறவு. அது உனக்கு கூட புரியும் நினைக்கிறேன், ஆனா ஒரு சிலருக்கு இங்க புரியல. டிவி பார்த்துக்கிட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க பாரு, அவங்களுக்குலாம் எப்ப புரியுமோ அப்படின்னு ஜாடையா ராணி அம்மா பேசும்போது தாமா தன்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு வெங்கட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அது அவரோட தப்பெல்லாம் உணர்த்தி எது சரி எது தப்புன்னு புரிய வச்சுச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது, எந்திரிச்சு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வெங்கட் எந்திரிச்சு நேரா வந்தாரு. அவங்க அம்மாவையே குறு குறுன்னு பார்த்தாரு. கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே அவங்களோட கால நெடுஞ்சான் கடையா விழுந்துட்டார். என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்க அட்வைஸ் சொல்லிதான் என்னோட தப்பு என்னன்றத நான் புரிஞ்சுக்கணும்னு இல்ல. எனக்கு முன்னாடியே உறுத்தலாதான் இருந்துச்சு. வரட்ட கௌரவத்தாலையும் புடிவாதத்தாலையும் நம்ம ஏன் இறங்கி போகணும்னு அமைதியா உட்கார்ந்துட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்க. இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நான் மன கஷ்டத்தை கொடுத்திருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி நான் பண்ண மாட்டேன். காசு பணத்தெல்லாம் தாண்டி உறவுகளும் அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற உணர்வுகளும் முக்கியம்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மன்னிச்சிருங்கம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையாட்டம் கண்ணீர் விட்டு அவங்க அம்மா கிட்ட அழுது மன்னிப்பும் கேட்டாரு. அந்த குட்டி பையனாலையும் அந்த பொமரேனியன் நாய்க்குட்டியாலையும் ஒரு வழியா ராணி அம்மா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாச்சு. சண்டை தீந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. மறு அன்பிலிருந்து சிறுகதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
5: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, ஏன் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். என் வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தோம். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிற தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டு எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காக வேண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. மழை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தவொடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேரும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்களை வாங்கிட்டு போகணும். காலையில் 5 மணி தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படி 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரு இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அவர் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிறவர் ஓனர் கோட்டைப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார், கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி அதை திரும்பி இழுத்துட்டு வந்தோம். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடந்து
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்னப்பாள கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னே வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னைய ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொள்றது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எஃப்எம் முழுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓ காட்
1: மிஸ்டர் ரிக்கா
0: ஓ காட்
1: எங்கடா தொலைச்ச
0: இங்கடா தொலைச்ச
1: எப்படா தொலைச்ச
0: ஜஸ்ட் நவ
1: எதடா தொலைச்ச
0: ஹார்ட் தலைவா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடலண்ணா.

0: என்னக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று குஷி மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவல்லி, சின்ன பாலத்துல இருந்து பேசுறேன். வயசு 50.

0: கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம் வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவாத்த மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தால முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன் பாயடிச்சு ஓடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம், காற்று இல்லாமல் கிடந்தது. எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓரிச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்கில் குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்ப வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சுன்னா பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார்

0: நடந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம் நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம் புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: ஹலோ
4: ஹலோ,

0: Hello.
1: Hello.
2: ஏய் ஏய், எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம். வாங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
0: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
2: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
0: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
2: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
0: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
3: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
3: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி.

0: அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்,
1: மற்றும் ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான்.
0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டி

காலை எண்ணில் போடுவாரு, தீருவாரு, காயிருவாரு, பறக்குதுவாரு, கும்பிடுவாரு, கம்புதுவாரு, இப்படி அப்படி தாவுதுவாரு. ஓடா ராஜா, ஓடா ராஜா, ஓடா ஓடா ஓடா ராஜா.

வாங்க கண்ணின் காலை இரண்டும் போடுவாரு இருவாரு ஆயிடுவாரு அறகுவாரு எவ்வளவாரு அவ்வளவாரு இப்படி அப்படி காவுதுவாரு ஓரா ராஜா ஓரா ராஜா ஓரா ஓரா ஓரா ராஜா சாட்டி கையை கொண்டு வாங்க கண்ணின் காலை இரண்டு போடுவாரு இருவாரு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி, வரதப்பா

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமூர்ச்சன் தீவு, அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 வத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தை மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால், எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, என் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணினாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான், எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனால் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால், எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோடய வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கு சின்னப்பள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா.

இருக்கலாம் எனது மடியிலே மடியிலே மடியிலே இருக்க இடத்திலே படுக்க வழியிலே இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே எதையும் நினைக்காம வாங்கும்மா அருகிலே எதையும் நினைக்காம வாங்கும்மா அருகிலே முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போ

0: அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு, பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு. அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு, பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு. பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு, பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு.
1: முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா இருந்து

அடையம்மா இப்போது என்னும்

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்படி தரீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர் சார். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பலாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவிலுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்லா இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பன அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாடவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாங்க. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம் இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேருக்கு தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்தேன் எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் செஞ்சாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குருக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்

0: 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூகம், என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி மண்டபம். எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கிறது ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏத்திக்கிட்டு வந்துட்டாரு தாத்தா. வந்ததுல தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏத்திக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பெறவட்டில. அதை நீ உங்களை மாதிரி வாலிய போயே கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை வித்துருவார், நல்ல விலைக்கு வித்துருக்காரு. அந்த காலத்தில் நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து லவ் பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமா கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டார். அருணா கைத்த அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். மறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: போடி நடையா போற.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.